நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி. சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 4ஆம் நாள் இன்று சனிக்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நாளொரு குரல். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வார்க்கு உரிய நல்ல வாணிப முறையாகும். ஆண்ணேர்களே, பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும். 120வது குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனித்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கொத்தமல்லி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். தேனீக்கலை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மூக்கு தண்டு வளைவு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேறு படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகரோலா 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசையில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு.

பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. காலை 12 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:00 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: மரங்கள் பூமி தாயின் கரங்கள். நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 தொழாகோள். நேயர் கருதுமடுகளின் தொகுப்பு. 12:50 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. இன்று பிற்பகல் 12:30 பனிசை மாலை ஆர் வேதவழி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவர் ஏ ஹேமாவதி. 2:55 வானில் இருக்கை சென்னையிலிருந்து. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. 4:00 நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சந்திரபோஸ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர் இளவழகன். 5:00 இளைய பாரதம். நேரலையில் நெறிப்படுத்துபவர் நிவேதாத்யஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானில் இருக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பகல் 12 பிற்பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00-11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களிலும், இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டோம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி ஆட்டம் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:35 வணக்கம் மக்களை. 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலியில் இணைகிறார் ஆர்ஜே சாண்டின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போம். மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். பூவே எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதியாவல் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். 4:00 கேமரா ரோலிங். 5:00 காலையோடு விளையாடு. நேரலியில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 வரையிலும், 7:15 வரையிலும், 7:25-8:00 வரையிலும் மனம் விரும்புவதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30-7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி ஆட்டம் பற்றிய விமர்சனம். 9:00 ஆகாஷ்வாணி போட்காஸ்ட். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரிய தலைவர் ஸ்ரீ சாஷி சேகர் வெண்பாத்தே அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கணி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும், சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒரு முறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால், அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள், ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

எல்லோருக்கும் நம்பிக்கையின் கரங்களாக மாற்றும் ஆன்மீக காற்று உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாசுரங்கள், கோவிந்த கோஷம், தத்துவ விளக்கம் கேட்டோம். இருள் நீங்கி மனதில் நிலை நிறுத்தியது காட்சிகள் பல. அடுத்ததாக சகோதரி சாரா நவ்ரோஜ் குரலில்.

இன்பங்கள் நம்மில் குடிகொண்டது. தேவ பிரசன்னம் ஆண்டவர் இயேசுவினை தொழுதோம். ரட்சித்தார் கர்த்தர். நேரம் 6:26. இது தெய்வீக ராகம். அடுத்த பாடல் எஸ் சரளா குழுவினரோடு.

துளசியோடு நபிகளின் கட்டளைகளையும் பிணித்தீர்த்து நல்லூரல் பெற்றது உணர்ந்தோம் பாடல் வழி. நிறைவாக சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

ராம நாமங்கள் பகை நீக்கி கவலைகளை போக்கி நல்லொருள் பெற வந்த இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்தி ஒன்று. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் ஸ்ரீ திருவிக்ரமசுவாமி மகோ சம்ப்ரோக்ஷண விழாவில் இன்று காலை விமான ராஜகோபுர நீந்திர விண்மீலகம் மகாசாந்தி பூர்ணாகுதி, பகலில் மகாசாந்தி ஹோமம் திருமஞ்சனம் சாற்றுமுறை, மாலை ரக்ஷாபந்தனம் சயனம் பிரசன்ன ஹோமம் வஸ்துதாரண ஹோமம் பூர்ணாகுதி சாற்றுமுறை. சேவை செய்தி கேட்டீர்கள் நேயர்களே. சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 7057 ஆணி திங்கள் 20 நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தமல்லி சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்துமுத்து, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு.
1: என்னதுப்பா?
0: இந்த கொத்தமல்லி தழை இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை வாங்கிட்டு வந்து துவையலை செஞ்சு நீ சாப்பிட்டு பாருப்பா. இந்த நாக்கு ருசி பழைய நிலைக்கு வந்துடும்.
1: நாக்கு ருசி இனிப்பா இதெல்லாம் சாப்பிட்டா வராதா?
0: அதெல்லாம் வராதுப்பா. நீ இந்த கொத்தமல்லி தழைய துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாரு.
1: ஓஹோ,
0: நாக்கில் வந்து அது ஒரு மாதிரி எச்சி சுரக்கும், விறுவிறுங்கும். பழைய நிலைக்கு நம்ம நாக்கு ருசியாக கொண்டு வந்து விட்டுருப்பா.
1: ஓஹோ,
0: இந்த கொத்தமல்லிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது.
1: காத்துமுத்து, காய்கறி கடைக்கு போனால் எதனா ஒரு 5 ரூபாய்க்கு இல்லை ஃப்ரீயாக கொடுப்பாங்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அதை எடுத்துன்னு வந்து ஏதோ ரசத்துக்கு போடுவான், சாம்பாருக்கு போடுவான். நம்ம எங்கே அதை வாங்கி ஊறுகாலம் அரைச்சி சாப்பிட்றது?
0: கருத்தமுத்து, உன்ன மாதிரி தான்ப்பா பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க.
1: என்னது?
0: ஆமாம், 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்குவாங்க. ஓசியில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. கடைக்கார் ஏதாவது சொன்னார்னா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை தான் குழம்புக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுப்பா. கொத்தமல்லிலாம் நம்ம நிறைய சாப்பிட்ணும், அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதையே வந்து நம்ம விளைவிச்சு மற்றவங்களுக்கு விற்பனை செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: நீ சாகுபடி செஞ்சினா உனக்கு நல்ல வருமானமும் கொடுக்கும்பா.
1: ஓ பரவாயில்ல. சரி சரி, அப்போ கொத்தமல்லி சாகுபடி செய்யலாம் காத்தமுத்துனா.
0: சரிப்பா,
1: அதுக்கு ஐடியாலாம் சொல்ல.
0: சொல்கிறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட சில கொத்தமல்லி விதைகள், அது சில படிவங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க.
1: சரி,
0: 8000 ஆண்டுகள் பழமையானதாம்ப்பா.
1: ஓஹோ,
0: இதுலேருந்து என்ன தெரியுது? 8000 வருஷத்துக்கு முன்னாடியே கொத்தமல்லியை வந்து மனிதன் வந்து விளைவிச்சிருக்கான்.
1: அப்பாடியோ.
0: ஆமாம்ப்பா.
1: காத்தமுத்து, என்ன நம்பர் தான் என்னது?
0: உண்மைதான்ப்பா. இது விட்டோம்னா 50 சென்டிமீட்டர் உயரம் கூட வளரக்கூடியது.
1: அந்த காலத்துலேருந்து அதை பயிரிட்டுக்கிறாங்க.
0: ஆமாம்ப்பா.
1: ஓஹோ,
0: இன்னைக்கும் நம்ம மிளகா அரைக்கிறோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ என் மல்லியை போட்டு தானே அரைக்கிறோம். மல்லி இல்லாமல் மிளகா அரைக்கிறது இல்லையா?
1: இல்லை இல்லை,
0: அந்த மல்லி தான்ப்பா இதனுடைய விதை. கொத்தமல்லியோடைய விதை தான் நம்ம தனியாங்கிறோம், மல்லிங்கிறோம். அதுதான் நம்ம மிளகாத்தூளில் போட்டு அரைச்சி குழம்புக்கு பயன்படுத்துகிறோம்.
1: அப்போ முக்கியமான மூலிகை செடி தான் இது?
0: ஆமாம்ப்பா, இது ஒரு மூலிகை செடி தான். சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்குது.
1: காத்துமுத்த, கொத்தமல்லி பயிரிடுவதற்கான அந்த பருவம்லாம் இது?
0: எல்லாத்தையும் சொல்கிறோம்ப்பா. ஜூன், ஜூலை, அப்புறம் அக்டோபர், நவம்பர், இந்த மாதங்கள் கொத்தமல்லி சாகுபடிக்கு சிறந்த பருவங்கள்ப்பா.
1: ஓஹோ,
0: நல்ல வடிகால் வசதி இருக்கணும், தண்ணி தேங்கி நாள் கணக்காக நின்றுடக்கூடாது.
1: சரி சரி,
0: இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இருமண்பாடு நிலம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற நிலம்ப்பா.
1: ஓஹோ,
0: அமிலக்காரத்தன்மை ஒரு 6-8 அந்த அளவில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே அமிலமாகவும் ஆகிடக்கூடாது, காரத்தன்மையும் அதிகமாகிடக்கூடாது. மானாவாரி பயிராக கூட சில இடங்களில் பயிரிடுறாங்க, ஆனால் அதுக்கு ஈரமான கரிசல் மண் தான் ஏற்றது. வெப்பநிலை ஒரு 20-25 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா பயிருடைய வளர்ச்சி இந்த மானாவாரி இதில் நல்லா இருக்குப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்து, மற்ற நெல் பருத்தி மல்லாட்டை இது மாதிரி கொத்தமல்லிக்கும் நிலத்தெல்லாம் உழுதுதான் பயிரிடணுமா?
0: ஆமாம் கருத்தமுத்து, நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழுது போட்டுடணும். இரவ பயிராக இருந்தால் நீர் பாய்ச்சுற தன்மைக்கு ஏற்ப பாத்திகள் அமைச்சு நாம் பயிரிடணும். ஒரு ஹெக்டருக்கு 20 பயிரிட 10-12 கிலோ தானியம் தேவைப்படும், அதாவது விதை. மானாவாரியாக பயிரிடுறதுக்கு 20-25 கிலோ விதை தேவைப்படும்ப்பா.
1: காத்துமுத்த, இந்த மல்லி விதை இருக்குதுல்ல, அதை அப்படியே உழுது நிலத்தில் போட்டால் தானாக விளைஞ்சிருமா?
0: எப்பா, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மல்லி வந்து சின்னதாக உருண்டையாக இருக்கும், அதை அப்படியே போட்டால் முளைக்காதுப்பா. விதையை உடைச்சி அந்த உள்ளுக்குள்ளே விதை இருக்கும்.
1: ஓஹோ,
0: அதுதான் நம்ம போடணும், அதுதான் முளைச்சி வரும்.
1: விதையே இந்த தோல் மூடிக்கின்னு இருக்கும்.
0: ஆமாம்ப்பா, அதனால் அந்த மல்லியை ரெண்டாக உடைச்சி அதுக்கு பிறகு தான் நம்ம விதைக்கு அதை பயன்படுத்தணும்.
1: சரி சரி,
0: விதைப்பான் மூலம் விதைகளை போடணும் அப்படின்னா நம்ம 20-15 சென்டிமீட்டர் இடைவெளியை வச்சு விதைக்கணும். விதைகள் ஒரு 8-15 நாளுக்குள்ளே நல்லா முளைச்சி வந்துடும்ப்பா. மானாவாரியில் சாகுபடி செய்யும் போது நம்ம மழையை நம்பி தானே பண்ணுறோம்.
1: ஆமாம்,
0: அதனால் விதைகளை போட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுருணும். எப்போ நல்லா மழை பெஞ்சு நல்லா ஈரம் கிடைக்குதோ அப்போ தான் அது கிளம்பி வரும். சரியா?
1: சரி,
0: நம்ம இரவு பயிராக பண்ணுறோம்னா விதைச்ச உடனே நம்ம தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். 3வது நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் 7-10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சிட்டு வரணும்.

0: தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்ம கருத்த முத்து தான். என்னன்னு தெரியல, ஆள் வேலை செய்யாமல் உட்காந்துருக்காப்புல. கிட்ட போய் பார்ப்போம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா நான் தான்ப்பா.
1: வா கருத்தமுத்து, வா வா வா வா.
0: என்னப்பா காலையிலே சோகமாக உட்காந்துருக்கிற, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற?
1: கருத்தமுத்து, ரெண்டு நாளாக உடம்பு சரியாக இருந்தது இல்லைப்பா.
0: ஆமாம்,
1: எந்த பொருள் சாப்பிட்டாலும் என் நாக்குக்கு டேஸ்ட்டே தெரிய மாட்டுதுப்பா. எதுவுமே சாப்பிடவும் பிடிக்கல, வாந்தி வர மாதிரியே இருக்குதுப்பா. வாய் ஒரே கசப்பாக இருக்குதுப்பா. ரெண்டு நாளாக சரியாக சாப்பிட முடியல.

0: வைட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது.
1: சரி சரி.
0: கண் பார்வை நல்லா தெளிவாக வர்றதுக்கு இது பயன்படுது. வைட்டமின் சி சத்து இருக்குது. உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சோரி, சரங்கு, அரிப்பு, இந்த தோல் நோயெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொத்தமல்லிக்கு இருக்குப்பா. கொத்தமல்லி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. வாந்தி அப்புறம் விக்கல் சில பேருக்கு வருது இல்லை, இதெல்லாம் தடுக்குது. கொத்தமல்லி சாறில் கருஞ்சீரகத்தை ஊற வச்சு உலர்த்தி அப்புறம் பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினமும் 1 கிராம் அளவு தேனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்குல்ல, அது கூட குணமாகும் அப்படின்னு சொல்றாங்கப்பா.
1: சரி சரி. மல்லி செடியெல்லாம் வளர்ந்து வரும்போது மேலுரமா ஏதாவது போடணுமா?
0: 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரத்தை கடைசி உழவின் போது நாம இடணும்ப்பா. விதைக்கிறதுக்கு முன்னாடி எரவை அப்புறம் மானாவரி பயிர் ரெண்டுத்துலயும் 10 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து, இந்த உரங்களையும் அடியுரமா போடணும்.
1: சரி.
0: எரவை பயிருக்கு மட்டும் விதைச்ச 30வது நாளில் 8 ஹெக்டருக்கு 10 கிலோ தழைச்சத்தை கொடுக்கக்கூடிய உரத்தை மேலுரமா போடணும். இப்படியெல்லாம் போட்டோம்னா நல்லா செடி கிளம்பி நல்ல உயரமா உடையாரும்பா. விதைச்ச 30வது நாளில் செடிகளை நம்ம களைச்சி விடணும். ரொம்ப நெருக்கமா நம்ம விதைச்சிருந்தோம்னா இந்த செடிகளெல்லாம் நம்ம களைச்சி விட்டு கிட்ட கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே அப்படியே பிடுங்கி செடிகளை எட்ட எட்ட விட்டுருணும். இப்போ அந்த பறிச்ச செடி இருக்குல்ல, அது இளமையாக தானே இருக்கு, அதை நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொத்தமல்லி கீரையா நாம விற்பனைக்கு கொண்டு போயிடலாம். மிச்ச மீதி எட்டெட்ட இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா 90ல இருந்து 110 நாளில் விதைகளை அறுவடை செய்யலாம்.
1: காதமுத, கொத்தமல்லி செடியை எப்படி வளர்ந்ததா தெரியும், எப்படி அறுவடை பண்ணும், காயெல்லாம் முத்தி போச்சுன்னா எப்படி பா தெரியும்?
0: கத்தமுத்து, காய் வந்து ஆரம்பத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும்.
1: சரி.
0: நல்ல பழுத்த பிறகு மஞ்சள் கலந்த பழுப்பு நிறமா மாறிடும்பா. இதை வச்சு காயெல்லாம் முத்தி போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறுவடை செஞ்சுக்கணும். அதுல 6ல இருந்து 7 டன் வரைக்கும் கிடைக்கும்பா.
1: ஓஹோ, அப்ப லாபம் அதிகம் கிடைக்கும்.
0: நல்ல லாபம் கிடைக்கும்பா.
1: கொத்தமல்லி சாப்பிட்றதெல்லாம் நாக்குல சுவை வரும்னு சொன்னேன், வேற என்னென்னலாம் மருத்துவ பயன்கள்லாம் இருக்குப்பா அதுல?
0: கத்தமுத்து, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அப்புறம் ஜீரண சக்தியை தூண்டுற தன்மை, இவ்வளோ விஷயம் இருக்குப்பா இந்த கொத்தமல்லி கீரையில். இப்ப நீ என்ன பண்ற, கொத்தமல்லி கொஞ்சம் வாங்கி நான் சொன்ன மாதிரி அதை துவையில அரைச்சு சாப்பிடு.
1: கண்டிப்பா
0: வாய் கசப்பு ருசி இல்லாம இருக்குல்ல, அதெல்லாம் உடனே குணமாயிடும்பா.
1: அது மட்டும் இல்லாம நானும் இந்த கொத்தமல்லி மூலிகை செடியை வளர்த்த நல்ல லாபம் பாக்குறேன்பா.
0: கவலைப்படாதப்பா, ஜாலியா இரு.
1: சரிப்பா,
0: போயிட்டு விட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தமல்லி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழ்

0: 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும், சில அலுவலகங்களில்

0: பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அறிக்கையின்படி உலகின் மொத்த விவசாய நிலத்தில் 35% நிலங்கள், அதாவது மனிதர்களின் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் 1/3 தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்கள் நம்பியே உள்ளது. மகரந்தத்தூள் ஒரு தாவரத்திலிருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்படும் போது மகரந்த சேர்க்கை நடக்கும். இதனால் தாவரங்கள் பல்கி பெருகும். 80% மகரந்த சேர்க்கைக்கு தேனி, பட்டாம்பூச்சி போன்ற உயிரினங்களே காரணம். தேன் சேகரிக்கும் போது தேனீக்களின் காலில் ஒட்டிக்கொள்ளும் பூக்களின் மகரந்த தூள் அடுத்த பூக்களின் மேல் அவர் உட்காரும் போது பரவும். தேனீக்களுக்கு பொதுவாக ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளை நாம் பாதுகாக்க முடியும்.

0: என்று பொதுவான புரிதல் கிடைக்கும். ஒன்று, காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பிரச்சனை. காலநிலை மாற்றத்தால் பூமியின் வெப்பம் அதிகரிப்பதால் தேனீக்களின் வளர்ச்சி மாற்ற விகிதமும் அதிகரிக்கும். இதனால் வழக்கத்தை விட அதிக சக்தியை உணவை சேகரிப்பதில் தேனீக்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். மேலும் காலநிலை மாற்றத்தால் பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்படும் போது, உதாரணமாக வசந்த காலத்தில் பூக்கள் முன்னதாகவே பூத்து விடும் போது தேனீக்கள் அதை தவறிவிடும். பின்னர் வசந்த காலத்தில் உணவின்றி மடிந்து போகும். இரண்டாவது, சில பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் பயன்பாடு தேனீக்களை நேரடியாக கொள்ளலாம் அல்லது அவற்றை கடுமையாக பலவீனப்படுத்தலாம். தேனீக்களின் அழிவுக்கு அவைதான் முக்கிய காரணம் என்று நான் சொல்வேன். அவற்றில் முக்கியமானவை நியோ நிக்கோட்டினாய்டுகள், கார்பரில், மேலத்தியான், எண்டோசல்பான், டயோசினான் போன்ற முக்கியமான பூச்சிக்கொல்லிகள் அடங்கும். தேனீக்களின் வாழ்விடங்களில் மாற்றம். தேனீக்கள் விளைநிலங்கள் பூக்களை தேடிச் செல்வது உணவுக்காகவும் மகரந்த சேர்க்கைக்காகவும் தான். விவசாய நிலங்கள் அழிக்கப்படும் போது அவை உணவின்றி அழிவை சந்திக்கின்றன. தேனீக்களில் காட்டு தேனீ வகைகள் தான் அதிகம். சாதாரண தேனீக்களை போல் அல்லாமல் காட்டு தேனீகளுக்கு மிகப்பெரிய வாழ்விடம் தேவைப்படுகிறது. காடுகள் மரங்கள் அழிக்கப்படும் போது அவை கூடுகள் கட்டும் உணவு சேகரிக்கும் பகுதிகளும் சேர்ந்தே அழிகின்றன. வெளிநாடுகளில் தேனீக்கள் என்ற நகரங்களில் கூட மகரந்த பாதகைகள் பூங்காக்களில் உருவாக்குகின்றன. கிராமங்களில் இருக்கும் சிறு வனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். தேனீக்கள் சூழ் உலகு மிகவும் அழகானது, ஆச்சரியமானதும் கூட. தேனீக்கள் எண்ணிக்கை குறைந்தால் அதனால் முதலில் நேரடியாக பாதிக்கப்படுவது மனிதர்கள் தான். இந்த உலகில் மனிதர்கள் தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரிணமித்து வாழ்ந்து வருபவை பூச்சிகள். இதை மனித இனம் உணர்ந்து கொண்டு இயற்கையோடு இயந்த வாய்வை மேற்கொள்ளும் போதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சி சாத்தியப்படும். பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் சூழ் உலகை உருவாக்க நம்மை சுற்றியுள்ள காடுகள், மரங்கள், தாவரங்கள் அடங்கிய பசுமை பரப்பை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆதி மனிதர்கள் காடுகளில் உள்ள உயரமான மரங்கள் மற்றும் செங்குத்தான பாறைகளில் இருந்து காட்டு தேனீ கூட்டங்களை வேட்டையாடி தேனை சேகரித்தனர். இந்த முறை தேன் வேட்டை என்று அழைக்கப்படுகின்றது. ஆதி மனிதர்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் தேனெடுக்கும் பாரம்பரிய முறைகள் பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. பழங்கால தேனெடுக்கும் முறைகளை பார்ப்போம். ஒன்று, புகை போடுதல் மற்றும் தேனீக்களை விரட்டுதல். தேனீக்கள் தாக்குதலிருந்து தப்பிக்க காய்ந்த சருகுகள் மற்றும் இலைகள் கொண்டு நெருப்பு மூட்டி புகை போடுவார்கள். இதை அடர்த்தியான புகையால் தேனீக்கள் மயங்கி தற்காலிகமாக இடம்பெயரும். இரண்டு, மூங்கில் ஏணிகள் மற்றும் கயிறுகள். உயரமான மரங்கள் அல்லது மலைகள் பாறைகளில் தேன் கூடி இருக்கும் போது ஆபத்தான முறையில் கயிறுகள் அல்லது மூங்கில்கள் ஏணி போல கட்டி மேலேறுவார்கள். கைகளில் எவ்விதமான பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் மூலிகை சாறுகளை உடலில் தடவிக்கொண்டு தேனெடுக்க செல்வது வழக்கம். மூன்று, தேன் கூடு பிரித்தெடுத்தல். மரங்கள் உச்சிக்கு சென்று கம்பு அல்லது கத்தியை பயன்படுத்தி தேன்கூட்டை அறுத்து கீழே உள்ள பாத்திரத்தில் சேகரிப்பார்கள். நான்கு, பிழிதல் முறை. சேகரிக்கப்பட்ட தேன்கூட்டை கைகளாலோ அல்லது கால்களாலோ நசுக்கி துணிகள் வடிகட்டி தேனை பிரித்தெடுப்பார்கள். இந்த முறைக்கு நசுக்கி பிழிதல் முறை என்று பெயர். இவ்வாறான தேனீக்களை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அப்படி என்றால் மட்டுமே இந்த சுற்றுச்சூழலை நம்மால் பாதுகாக்க முடியும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனீக்களை சார்ந்துள்ள உணவு உற்பத்தி. வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி.

புதுவை புதுமை. இதில் மலர்கிறது சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. ஆம் நேயர்களே, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிந்தனை இது.

வெற்றியின் ரகசியம் நம்பிக்கை, விடாமுயற்சி. நம்பிக்கையை விதைத்த சிந்தனை போல் நாளையும் மலரும் ஒவ்வொரு சிந்தனை துளிகளோடு இதே நேரத்தில்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:02 நேர நேரம். தலைப்பு: மரங்கள் பூமி தாயின் கரங்கள். பேசலாம் நெறிப்படுத்துபவர் முருகானந்தத்தோடு.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:02.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வணக்கம் நேர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்னு ஷேர் பண்ண இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க.
3: வணக்கம் மேடம்,
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் வந்து சென்னையில இருந்து மணலி மாறன். சென்னை வந்து இப்ப நம்ம வாழ்வாதாரத்தை தேடி வந்திருக்கிற இடமா இருக்கிறது. சொந்த ஊர்ன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் அடுக்கம் கிராமம், இதுதான் என்னுடைய சொந்த ஊர். எனக்கு வந்து பாண்டிச்சேரி பண்பலை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த வானொலியை கேட்டது வந்து நாங்கள் கிராமத்திலேருந்து தான் நாங்கள் அந்த வானொலியை வந்து கேட்டிருக்கிறோம். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பண்பலை இருக்கிறது போகிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கள் மாமா எனக்கு வந்து வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் கிராமத்தில் வீட்டில் படிச்சுக்கிட்டு அப்புறம் சனி ஞாயிறுலாம் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து ஆடு மேய்ச்சிக்கு போகிறது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வானொலி பெட்டியை வந்து பாண்டிச்சேரி வானொலி தான் வச்சு கேட்கறது பழக்கம். அது மாதிரி வந்து அந்த நினைவுகள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது.
2: ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இப்போ மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க எதை ஷேர் பண்ண போறீங்க?
3: கண்டிப்பா மேடம், மறக்க முடியாத நினைவுகள் ஏகப்பட்ட விடயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. மறக்க முடியாத வந்து நட்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்றோம், வேலை செய்யறோம், போறோம் வரோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் ஆசை, அதாவது பார்த்தீங்கன்னாக்க நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இடம் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டு நான் வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்றைக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா வந்து நம்மளாலையும் அதை செய்ய முடியுமா, வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த நினைவுகள்லாம் வந்து பலவருடைய அந்த பார்க்கக்கூடிய அந்த நினைவுகளில் வந்து நமக்கு வருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்பொழுது தான் அது வந்து சாத்தியமாச்சு. அது இப்பொழுதும் சொல்றேன், அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.
2: ஓகே, வீடு வாங்கி இருக்கீங்க, வீடு வாங்கியிருக்கீங்களா இல்ல இடமா வாங்கி கட்டுறீங்களா?
3: இடமா வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தான் வந்து அது கட்டுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம நினைவலைகள் அந்த நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்கிற இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். சில மாதங்கள்ல வந்து அதனுடைய பணியை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன்.
2: இப்போ உங்க வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும், அதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கனவு திட்டமா வச்சிருந்த ஒரு இடம் வாங்கறது இல்லையா? அது வாங்கியிருக்கீங்க. இப்ப எங்க, சென்னையில வாங்கியிருக்கீங்களா, எந்த இடம்?
3: ஆமா மேடம், சென்னையில. இப்ப நான் வந்து மணலி பகுதியில தான் வந்து நான் இருக்கேன்.
2: ஓ, அதனாலதான் நீங்க மணலி மாறன் இல்லையா?
3: ஆமா மேடம், மணலி மாறன்.
2: சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இடத்தை அடையறதுக்கு நீங்க சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த பயணத்தினுடைய நினைவுகள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஆமாம், கண்டிப்பா வந்து இந்த இடத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த எல்லாருக்குமே நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது இடம் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு கையிருப்பு வைத்து கொண்டு முழுமையாக போய் அந்த ஒரு பணியை வந்து செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேஷ் வந்து கையில் வச்சிருந்தாலும் மீதி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமணத்துக்கு வந்த பொருட்கள், நகைகள், அப்புறம் எங்கள் வந்து மனைவியோட நகைகள், இது எல்லாமே வந்து விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். அப்போ அதை விற்று தான் அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து ஒன்றா செயல்படுத்தி அந்த ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்றும் மறக்க முடியாது. இப்போதைக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம விட்டு கொடுத்து

0: தான் ஆகணும். ஏன்னா நமக்கு பொருள் வேணுன்றதுக்காக நம்ம அதை சேமித்து வச்சுருந்து இருக்கிறோம்னா அது நாளைக்கு நமக்கு வேற ஒரு பயனுள்ள ஒரு பொருளுக்காக நம்ம எதிர்பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம எதிர்க்கறதுல தவறு இல்லை. அதை அப்படி ஒரு இழப்பை நாங்கள் ஏற்படுத்திக்கணும். அப்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் அதை வந்து சரி பண்ணி அந்த இடத்த வாங்கி இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம் முடிக்கிறதுக்கு.
1: சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது ஒரு விஷயத்தை இழந்து இன்னொரு விஷயத்தை அடையிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இது இழப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அசெட் தானே, அதனால அதை விட ஒரு மெயினான ஒரு விஷயத்த அடைஞ்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. இப்போ உங்க வாழ்க்கையில இதை தவிர வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா, நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த
0: ஷேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களுக்கு கூட என்றும் இருக்கிறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலை ஆண்டவரை வந்து பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆவலா இருந்தது. ஏற்கனவே போய் வந்த நண்பர்கள் வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கமா சொன்னாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அப்படியே அது நீங்க போக முடியாது, அது ரொம்ப கடினமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி நம்ம வந்து ஏன் போக முடியாதுன்னு சொல்றாங்களே, இவ்வளோ இதுவா சொல்றாங்களே, நம்மளா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட அதுக்கு தேவையான அந்த விருத நாட்கள்லாம் இருந்து ஒரு ஆண்டு வந்து அதுக்கு முன்கூட்டியே என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த மலைக்கு போயிட்டு வந்தேன். அது ரொம்ப எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு. ஏன்னா என்னை வந்து அந்த மலையில ஏறி நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன நண்பர்கள்லாம் நான் ஏறி இது வரைக்கும் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்த வருஷம் போனால் அது 4வது தடவை. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த மலைக்கு போய் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகிழ்ச்சி. நீங்க வளர்ந்த கால நிகழ்வுகள் ஏதாவது?
0: கண்டிப்பா மேடம், எனக்கு வளர்ந்த காலகட்டங்கள்லாம் இதுதான். நம்ம பள்ளி பருவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சுட்டித்தனமான சில வேலைகள்லாம் நாங்க வந்து செஞ்சுட்டு இருப்பேன். ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி யாருன்னா ரிப்பேர் ஆனா கூட என்கிட்டதான் எடுத்துட்டு வருவாங்க. இது என்ன வச்சு பாடலப்பா, இது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் வந்து அதை கைட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதை ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்பல இருந்து எனக்கு அந்த வானொலி மேல ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் வந்து அதிகமாவே இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றது வந்து ஒரு 1996-5 அந்த காலகட்டத்தில்.
1: என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு?
0: அப்போ வயசுன்னா நான் வந்து 8வது 9வது படிக்கிற அந்த டைம், அந்த டைம் அந்த நேரங்களில் அந்த ஒரு அது அதனுடைய ஈர்ப்பு தான் வந்து வானொலியை கேட்கறதுக்கு வரிசையாகவே வந்து எங்கே சென்றாலும் அந்த நம்ம செல்லுமிடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து நான் பல ஊருக்கு எங்கெங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் வானொலி மீதான ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் இருக்கிறதுனால அந்த வானொலியோடு இணைஞ்சிருக்கிறேன். அது எங்கே இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் சரி பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் சரி அந்த மாதிரி எல்லாம். பாண்டிச்சேரி நிகழ்ச்சியில கூட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட புதிர் போட்டு ஆசாத்திக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கூட பண்ணியிருந்தாங்க. அதுலாம் கூட நாங்க கலந்துகிட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்.
1: சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
0: எனக்கு விருப்பமான பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏணிப்படிகள் திரைப்படத்துல இருந்து அதுல ஒரு பாட்டு இருக்கும், ஊந்தேனில் கலந்து. அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
1: சரி, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. நீங்க பேசினதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கும் நான் நம்புறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நினைவலைகள் நிகழ்ச்சியில மற்ற நேயர்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அவங்களுடைய தொலைபேசி என்ன எங்களுடைய மின்னஞ்சல் வாயிலாக நீங்க அனுப்பி வைக்கலாம். நேர்களே தொடர்ந்து கேட்போம். இது நினைவலைகள் நிகழ்ச்சி. இன்று நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோட கூட பேசினவர் மணலி மாறன் அவர்கள். நன்றி. அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.

நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார்.

0: இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நான்கு திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்பட உள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகள் ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின் போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது.

0: உள்ளது. இது குறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ளநீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3வது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜமுதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 மணிக்கு கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:23.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டீவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது மூக்குத்தண்டு வளைவு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூக்குத்தண்டு வளைவுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அதற்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூக்குத்தண்டு வளைவு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து இந்த ரைட் லெஃப்ட் ரெண்டு நாஸ்டலையும் நம்ம பிரிக்கிறதுக்கு நடுவில் உள்ள ஒரு பார்ட்டிஷன் தான் இந்த மூக்குத்தண்டு. இது வந்து ஃப்ரண்ட்ல கார்ட்லேஜ் மஜ்ஜைனாலும் பின்னாடி வந்து போன்லானு

0: ஆயிருக்கும். சோ இது வந்து எதனால வளையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பிறப்பிலிருந்தே நம்ம தாயின் கருவறையில இருக்கிறப்ப குழந்தை எந்த பொசிஷன்ல இருக்கோ அப்போ வந்து இந்த மூக்கு பகுதியில ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப வளைஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பெரியவர்களானதுக்கு அப்புறமா ஏதாவது ட்ராமா, ஏதாவது அடிபடுதல் இல்ல ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகும்னா மூக்கு வந்து தண்டு வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து முக்காவாசி நம்ம ஒரு 100 பேர் எடுத்துட்டோம்னா ஒரு 90 பேருக்கு வந்து அந்த மூக்கு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்காது, வளைஞ்சுதான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது நார்மல் தான் அது. ஆனா ஒரு 10% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா மூக்குத்தண்டு வளைவுனால சிம்டம்ஸ் இருக்கும். சோ வந்து மூக்குத்தண்டு நம்ம வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் நம்ம சர்ஜரி எல்லாம் பண்ண மாட்டோம். யாருக்கு சிம்டமேட்டிக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? ஒன்னு பாத்தீங்கன்னா மூக்கு அடைப்பா இருக்கிறது, அந்த பக்கம் மூச்சு சரியா வராம இருக்கிறது. இன்னொன்னு வந்து அந்த பக்கம் மூக்கு தண்டு வளைந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்து அந்த பக்கம் செப்டல் ஸ்பர்னு சொல்லுவாங்க, அதனால கண்டினியூஸா ஏதாவது பிளீடிங் ஆகிட்டே இருக்கிறது, எபிஸ்டாக்சிஸ் மூக்குல இருந்து ரத்தம் கசிவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மூக்கு தண்டு வளைஞ்சிருந்து சைனசைட்டிஸ் ரெக்கரண்டா இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டே வருது. இது மாதிரி பல சிம்டம்ஸ்கள் வரலாம். இந்த டிவியேட்டட் நேசல் செப்டமோட சிம்டம்ஸ்ல மற்றும் என்னென்னலாம் ஏற்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் அது ஏற்படலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து குரட்டை விடுறதல் கூட வரலாம். இல்ல ஒரு பக்க தலைவலி, ஃபேஷியல் பெயின் அந்த மாதிரி வரலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்மெல் சென்சேஷன் கூட வந்து கம்மியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து அடிக்கடி நோஸ் பிளீடிங் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிஎன்எஸ் இருக்கிற பீப்புளுக்கு சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த காமனா கோல்டு வருது இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றப்ப என்ன ஆகும்னா, அந்த நேரத்துல மட்டும் அவங்களுக்கு அடைப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நேரத்துல நோஸ் டிராப்ஸ் எல்லாம் கொடுத்தோம், ப்ராப்பரா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே இந்த சிம்டம்ஸ் வந்து ரிலீவ் ஆயிடும். அதே மாதிரி முக்கியமா எல்லார்ட்டையும் நடக்கிற ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூக்கு சொட்டு மருந்து கொடுத்தா அதை வந்து கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கிறது. சோ இந்த மூக்கு சொட்டு மருந்து கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதர் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ டாக்டர்கள் எத்தனை நாளைக்கு போட சொல்றாங்களோ அத்தனை நாளைக்கு அத்தனை வேலை மட்டும்தான் இந்த மூக்கு சொட்டு மருந்து நீங்க போடணும். அதற்கு மேல போட்டீங்க அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரக்குக்கு நம்ம உடம்பு டிபெண்ட் ஆகி அதனால நிறைய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அதை நீங்க தவிர்த்துக்கணும். என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அந்த பர்டிகுலர் நாளைக்கு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணமடைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மூக்கு தண்டு அறுவை சிகிச்சை செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிற சர்ஜரி நம்ம பண்ணுவோம். முழு மயக்கம் கொடுத்து எண்டோஸ்கோபி மூலமாவே தழும்பு இல்லாமல் நம்ம மூக்கிலே உள்பகுதியிலே அறுவை சிகிச்சை செய்து அந்த வளைந்திருக்க தண்டு பகுதியை எடுத்து தண்டை சீராக்கிடுவோம். வெளியில பாத்தீங்கன்னா தழும்புகள்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது, நம்ம பழைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். சோ வந்து இது வந்து ஒரு எளிய அறுவை சிகிச்சை முறை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளி தோற்றம் மாறுபட்டிருக்கலாம், அதாவது வந்து குரூக்கட் நோஸ், சேடல் நோஸ் அந்த மாதிரி வெறிப்புறத்திலே பாக்குறதுக்கு ஒரு சைடா இருக்கிறது இல்ல உள்ள அமுங்கி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மூக்குத்தண்டு வளைவு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை இது. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் இருக்கார், எப்ப பார்த்தாலும் கையில ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாம எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார், அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை, அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக

2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000க்கும் மேற்பட்ட நாளேடுகள், 2000க்கும் மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரலை. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான், களிமண்.

0: ஐநூறாம் ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 நூற்றாண்டில் இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிகப்பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 7:35. நகர் உலா ஒவ்வொரு நாளும் நகர் உலாவில் புது புது இடங்களை பயணிச்சுக்கிட்டே இருக்கும். சில இடங்களை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலையும் தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. மலைவாச ஸ்தலங்கள், பொதுவாக ஒவ்வொரு இடங்களையும் இருக்கக்கூடிய சிறப்புகள், கோவில்கள், பார்க்க வேண்டிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இடமும் ஒரு சிறிய மலைவாச ஸ்தலம், பின்சார். இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் குமாவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஜண்டி தார் மலையில் அமைஞ்சிருக்கு. மக்கள் விடுமுறை அப்படின்னாலே இந்த மலைவாச ஸ்தலத்துக்கு வராங்க. பொதுவாக காடுகளில் பைன், ஓக், தேவதாரு மற்றும் ரோட்டோ டென்ட்ரான் மரங்கள் இருக்கும். இந்த பின்சார் அப்படின்னு கூடிய ஒரு அழகிய மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் வன விலங்குகளையும் நம்ம பார்க்க முடியும் விதவிதமாக.

செந்தூரி விஷால் குரலில் ஒலித்தது குழுவினரோடு தங்கலான் படத்திலிருந்து. இன்னைக்கு நகர உலாவில் பின்சார் சிறிய ஒரு மலைவாச ஸ்தலம்தான். அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் நந்தாதேவி, நந்தா கோட், கேதார்நாத், சௌகம்பா, திருசூல் போன்ற பல்வேறு இமயமலை சிகரங்களோடு நம்ம பயணிக்க முடியும். 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜாகேஸ்வர் கோவில் பக்தர்களுடைய முக்கிய ஈர்ப்பாகவும் இருக்குது. இங்கே 12 ஜோதி லிங்கங்களில் ஒன்றான ஜாகேஸ்வர் இருக்குது இந்த பகுதியில்.

0: கேஜிஎஃப் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மோகன் கிருஷ்ணா குழுவினரோடு வந்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களை, இன்று காலை 10:02 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மரங்கள் பூமி தாயின் கரங்கள். ஆம் நேயர்களே, இந்த தலைப்பையொட்டி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் நேயர் நேரத்தில் முற்பகல் 11:02. நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 12:30 பன்னிசை மாலையில் ஆர் வேதவழி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 3:30 சங்கீத சாரல் டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு. இனி ஒரு விளம்பரம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:45. இன்னைக்கு நகரோலாவில் பின்சார் அப்படின்ற கூடிய ஒரு சிறிய மலைவாசஸ்தலம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரி, இங்கே எந்த மாதிரி காலகட்டங்களில் போனோன்னா நம்ம மலைவாசஸ்தலத்தை முழுசாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது, மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் போனேன்னா அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 15°C ஆகவும் இருக்கும். இரவு நேரங்களில் குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும் இந்த மாதங்களில் நம்ம அங்கே போனோன்னா. இதமான வானிலைக்கு ஏற்ற காலமாகவும் இருக்கும். சரி, ஜூன்லேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பருவமழை காலமாக இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சாலைகள் அபாயகரமானதாக இருக்கும். பனிப்பொழிவு காலங்களில்

செல்லும் பறவை இனங்களை காண விரும்பும் பறவை ஆர்வலர்களுக்கும் அமைதியான கிட்டத்தட்ட சொர்க்கத்தின் வாசலுன்னு சொல்ல முடியும் இந்த பின்சார். தேனிலவு தம்பதிகளுக்கும் குறிப்பாக ஏற்ற காலம், இந்த ஏற்ற காலம் மட்டும் இல்லை ஏற்ற இடமாகவும் இது இருக்குது. மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும்.

ஆண்டாரன் ஆண்டி குரலில் ஒலித்தது பொன்னியின் செல்வன் 1 படத்திலிருந்து. நேர்களை இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0442498648. விவரங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்னைக்கு நகருலாவில் பின்சார் அப்படின்னு கூடிய ஒரு மலைவாசஸ்தலத்தை பயணிச்சிட்டு இருக்கோம். பயணங்கள் விமானம் மூலமாகவும் நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். டேராடூனில் ஜாலி கிராண்ட் விமான நிலையத்திலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் பயணத்தில் சாலை மார்க்கமாக போனோன்னா இந்த பின்சாரை அடைய முடியும். 119 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமான கத்கோடாமிற்கு அருகில் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம செல்வது ரொம்ப ரொம்ப வசதியாகவும் இருக்கும். பிரமிக்க வைக்கும் அழகை தாண்டி பின்சார் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மலையேற்றம் மற்றும் அதனுடைய பசுமையான இயற்கை பாதைகளில் நடைபயணம், முகாம் அமைப்பது, பறவைகளை பார்ப்பது, வனவிலங்கு கஃபாரிகள், புகைப்படம் எடுத்தல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பழமையான கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. தொல்பொருள் தலங்களை ஆராய்தல் உள்ளிட்ட பலதரப்பட்ட விஷயங்களை இந்த பகுதிக்கு போனோன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்து ரசிக்க முடியும். உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பின்சாரினுடைய மிக அற்புதமான சுற்றுலா தலங்களில் சிலவற்றினுடைய வழியாக இயற்கை, அதனுடைய வரலாறு மற்றும் ஓய்வை அனுபவித்து ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த நகரோலா பிரமிப்பாக இருந்திருக்கோம் இல்லையா? நகரோலாவில் கேட்ட ரசித்த இந்த விஷயங்களை நேரிலையும் பயணிக்கணுன்ற ஆசை உள்ள நேர்கள் அந்த இடத்துக்கும் போய் பார்க்கலாம்.

0: பொன் மாணிக்க வேல் படத்திலிருந்து தியாகராஜர் சுப்பிரமணியன் குரலில் ஒலித்த பாடல் அது.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30

இன்றைய நகரவுலாவில் பின்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை வாசஸ்தலம், சின்ன இடமா இருந்தாலும் பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு பகுதி. இதே மாதிரி இன்னொரு மற்றொரு நகரவுலாவில் சந்திக்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜாகர்தாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் இந்தோனேஷியாவின் வரலாற்று சிறப்புமிக்க யோக்யகர்த்தா நகருக்கும் செல்லவிருக்கிறார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் என்றும், தொடர்ந்து நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமரை திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமிஸ்டாட் நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். ஆதார் மூலமான அங்கீகார கோரிக்கைகளின் ஏற்பு நிலை குறித்து உடனுக்குடன் தகவல் பெற ஏதுவாக பொதுமக்கள் தங்கள் மின்னஞ்சல் முகவரியை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ளும் வசதி கடந்த 1ஆம் தேதி முதல் ஆதார் செயலியில் வழங்கப்படுகிறது. இந்த இலவச வசதி 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் தனி அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழுக்கு மகுடம் சூட்டிய மாநிலம் புதுச்சேரி என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழலை கண்டித்து வலுவான இயக்கம் நடத்தப்படும் என்று சிபிஎம் தலைமைக்குழு உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரி

0: புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ONGC CSR நிதி மூலம் கட்டப்பட்டுள்ள மிதிவண்டி நிறுத்துமிடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 8:02. தகவல் தளம். நேர்களே, ஜூலை 1 7 வரை வன மகோற்சவ வாரம். இந்த நாட்களில் மரங்கள், காடு வளர்ப்பு, இயற்கையோடு இணைந்து வாழ பழகிக்கொள்ள, உலக வெப்பமயமாதலை தடுக்க, உலக நன்மைக்காக நாம் ஒவ்வொருவரும் காடுகளும் அதனை சார்ந்து வாழும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக்குவதற்காக தான் இந்த வன மகோற்சவ வாரம். July 1 to 7 வரை இன்னைக்கு தகவல் தளத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு மரம், வெப்பமண்டல மரமான தெஸ்பேசியா பாப்புல்னியா அப்படின்னக்கூடிய ஒரு மரம். இது தாவரவியல் ரீதியாக அழைக்கப்படும் ஒரு பெயர், தெஸ்பேசியா பாப்புல்னியா அப்படின்றது. இதை கேட்கும் பொழுதே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது எந்த மரம்? ஆம் நேயர்களே, தமிழில் பூவரசு என்று பூவரசன் என்றும் அழைக்கப்படும் மரத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தகவல் தளத்துல.

அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் ஒலித்தது ஜவான் படத்திலிருந்து. நேர்களை, இன்னைக்கு நம்ம வன மகோத்சவ வாரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய பயன்கள், அது எந்த அளவுக்கு நமக்கு பயன் உள்ளதாக இருக்குது, அதை அதனுடைய பயணத்தோட நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இயற்கையினுடைய கொடை இல்லையா. ஒவ்வொரு மரங்களை நடும்பொழுதும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உண்டான சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு செல்கிற ஒரு சொத்தாக தான் நம்ம அதை வந்து மதிக்கணும். காடுகள், அதை சார்ந்து வாழும் நமக்கு மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த வகையில் இந்த பூவரசன் மரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழவழப்பான மரக்கட்டைகள், பிரகாசமான மஞ்சள் பூக்கள் மற்றும் அடர்த்தியான குளிர்ச்சியான நிழலை கொண்டது. கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பூவரசன் மரங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். நிச்சயமாக இன்னைக்கு தகவல் தளத்தை கேட்ட நேர்களாக இருந்தீங்கன்னா பூவரசன் மரத்தை பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் போட்டுருங்க. இந்த மரம் தமிழ்நாட்டில் வெப்ப வளைய பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது. முக்கியமாக சொல்லணும்னா சங்க காலத்தில் இதற்கு குடசம் என்ற பெயரும் இருக்கு. இதற்கு பூவரசன் பூவரசம் அப்படின்றது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு, தெரிஞ்சுக்க போறோம் காலையில 8:30 இருந்து.

என்ன நேயர்களே, உங்களுடைய பழையகால நினைவுகளுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பூவரச மரம் இருக்கிற இடங்களில் குழந்தைகள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய இலையை பறித்து பீப்பி மாதிரி ஊதி பீப்பி அப்படின்னு ஒரு சவுண்ட் அதை ஊதுனோன்னா அது ஒரு பீப்பி ஊதுற அந்த ஒரு சத்தம் வந்து அது குழந்தைகளுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி விளையாட்டு பருவங்களில் இருக்கக்கூடிய ஒரு நினைவுகளுக்கான பாடல் தான் அது. சரி, இந்த மரம் மிகவும் உறுதியாக இருக்கும், வழவழப்பாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப காலம் உழைக்கக்கூடிய ஒரு மர சாமான்கள்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றோம். குறிப்பாக இதனுடைய இலைகள், பூக்கள், காய்கள் பாரம்பரிய மருத்துவத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. பொடுகு, தோல் நோய், மூட்டு வலிகளுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. பூவரசன் மரத்தினுடைய பாரம்பரிய பயன்பாடுகள், அது ஏன் அதை நாட்டு தேக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய வேறு பெயர்கள் இழுக்கு: கல்லால் பூ பருத்தி, புவியரசன், அர்த்தநாரி, ஈஸ்வரம், பம்பரக்காய். சொன்னேன் இல்லையா, சின்ன பசங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பூவை இது பண்ணிவிட்டு பிச்சோன்னா அதில் பம்பரம் மாதிரி இருக்கும், கையால் சுழட்டி விடணும், சின்னதாக ஒரு பம்பரம் மாதிரியே இருக்கும். அது பம்பரக்காய் அப்படின்ற ஒரு பெயர்லையும் அழைக்கப்படுது, பூளம் என்றும் அழைக்கப்படுது. இந்த மரங்கள் ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மரங்களில் ஒன்று அப்படின்றதுனால கிராமப்புறங்கள் தோறும் இது அதிகமாக காணப்படுகின்றது. இந்த மரத்தை வைக்கிறதுக்கான நம்மளுடைய முன்னோர்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, ஆக்சிஜனை அடிக்கடி உற்பத்தி செய்யும் மரங்களில் ஒன்றா இது இருக்குது. சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 8:41. இன்னைக்கு தகவல் தளத்தில் பூவரசம் பூவை பற்றி பார்த்துட்ருக்கோம். மார்கழி மாதத்தில் காலை பொழுதில் நம் வீட்டு பெண்கள் தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளம் ஒன்றான கோலமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சாணம் தெளித்து கோலமிட்டு அதனுடைய நடுவே சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு அதில் பூவரசம் பூவை சொருகி வைப்பாங்க. இது மாறன் மருத்துவம் அப்படின்னாலும் மிகையாகாது. இதில் ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு உண்மை இருக்குது. இந்த பூவை வைக்கும் வீட்டில் ஆண்மகன் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை குறிப்பாக உணர்த்துவாங்க. ஆக பெண் மகள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பூசணி பூவை விற்பாங்க. இது எல்லா கிராமங்களிலும் இன்றைக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சுன்ற பாடல் அந்த படத்தில் ஒளிபரப்பாயிருக்கு. சரி, அடுத்ததாக சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களில் பூவரசம் மரம் பற்றிய குறிப்புகளும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய 7 தீவுகளில் ஒன்றான பூங்குடு தீவில் பூவரச மரங்கள் நிறைந்த காடுகள் இடம்பெற்று இருப்பதாக சொல்லப்படுகின்றது.

அருண்மொழி சுஜாதா குரலில் ஒலித்தது கடவுள் படத்திலிருந்து. நேரம் 8:45:39. இனி வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். மத்திய அரசின் மரபணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தினுடைய காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டெக்னீஷியன் பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ 4/7/2026 படி 18-28 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ட்ரேட் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்க igib.res.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டாடா ஆராய்ச்சி நிறுவனத்தில் TIFR அந்த இதில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மையத்தினுடைய காலி இடங்களுக்கான அறிவிப்பு. ஒர்க் அசிஸ்டன்ட் 8, ட்ரேட்மேன் 7, கிளர்க் 4, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 3, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 3, அட்மின் அசிஸ்டன்ட் 3, செக்யூரிட்டி 3 உட்பட மொத்தம் 35 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ, பிஇ, பிடெக். வயது வரம்பு 4/7/2026 படி 18-31 வரை. எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் TIFR.RES.IN என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். நிறைவாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. பெங்களூரில் உள்ள மத்திய அரசின் ராமன் ஆராய்ச்சி மையத்தினுடைய காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. அசிஸ்டன்ட் 6, பர்சனல் செக்ரட்டரி 1 என மொத்தம் 7 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது வரம்பு 6/7/2026 படி 18-30 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் RRI.RES.IN என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹250. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 6ஆம் தேதியாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

ஒலித்த பாடல் பாகுபலி படத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பூவரசன் மரம், தெஸ்பேசியா பாப்புல்னியா என்று தாவரவியல் ரீதியாக அழைக்கப்படும் இந்த மரம் ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற பூக்களோட அடர்த்தியான குளிர்ச்சியான நிழலை தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்றதையும் பார்த்தோம். நாட்டு தேக்கு என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் மிகவும் உறுதியானது. அதில் வீட்டு கட்டுமான பணிக்கு தேவையான சில பொருட்கள்லாம் அதில் செய்யப்படுகின்றது. பொதுவாக சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பழங்கால சங்ககால நூல்களையும் பூவரச மரத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. 7 தீவுகள் இலங்கையில் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு தீவில் பூவரச மரங்கள் நிறைந்த காடு இடம்பெற்றிருக்கு அப்படின்றதும் சொல்லப்படுகின்றது. நிறைய இடங்களில் நம்ம நிறைய காடுகளில் ஒரே வகையான மரங்களை பார்த்துருக்கோம். பூவரசன் மரம் அப்படின்றது அங்கொன்று இங்கொன்றுமாக தான் கிராம பகுதிகளில் இருக்கும். தொடர்ந்து சேர்ந்தாப்பில் ஒரு 4-5 மரம், ஆனால் ஒரு காடு முழுக்க

ஒரு தீவு முழுக்க இந்த பூவரசம் மரம் இருக்குது அப்படின்றதுனா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணம் வேறு இந்த மரத்தில் இருக்குது. இலை, பூ, காய், விதை, பட்டை, வேர் என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்குது. கிளைகளை வெட்டி நம்ம அதை நட்டோனாலே தளிர் விட்டு வளரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மரமாக இருக்குது. இதில் பிராணவாயுவை பெறுவதோடு நோய்களையும் வெல்லும் ஆற்றல் இதுக்கு இருக்குது. அந்த இலையை சுருட்டி ஊதுனோம்னா நம்ம அதிலே சொன்னாலே அழகான ஒரு சத்தம் ஒன்று வரும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பிபி ஊதி மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தி தான், கண்டிப்பாக இதெல்லாம் நானுமே செஞ்சுருக்கேன். அடுத்ததாக பூவரசம் இலைகள் விஷத்தை போக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால பூச்சிக்கடி, விஷ வண்டு கடிகளுக்கு மருந்தாகவும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிறிய பூவரசு மரக்கன்றுகள் நர்சரிகளில் விற்பனை செய்யப்படுகின்றது. வீட்டில் வைக்க இடம் இருந்துச்சுன்னா நம்ம மனசில் கொடுத்த இடத்த போல் நம்ம வீட்லேயும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். சந்தோஷமான காற்று உலா வரலாம். பிபி ஊதி நம்ம குடும்பத்தோட உற்சாகப்படுத்தலாம். இன்றைக்கி வந்த தகவல் தளத்தில் பூவரசன் மரத்தை போல்

0: புடி, நான் வரேன்.
1: திரும்பி வர
2: மல்லி.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துறீங்களா?
1: என்ன லெட்டர் வந்திருக்கனே எனக்கா போதது காட்டுக்குள்ள பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
2: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
1: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.
3: விடுதலை படத்திலிருந்து இளையராஜா அனன்யா பட் குரலில் ஒலித்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவேறுகிறது. காடு மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த வன மகோற்சவத்தில் முக்கியமாக பூவரச மரத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, நீங்களுமே பேசலாம் 11-2 மரங்கள் பூமி தாயின் கரங்கள்ன்ற தலைப்பில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் M.K. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், S. பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் S. சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சுவாமிநாத பரிபால யாகமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

நேர்களே, அரங்கிசி நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி இயற்றிய ஸ்வரஜதி, ராகம் பைரவி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க உள்ளார். இன்று மாலை குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் செமி கண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை அவர் தொடக்கி வைக்க உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திங்கட்கிழமை முதல் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். ஜாகர்தாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் இந்தோனேஷியாவின் வரலாற்று சிறப்புமிக்க யோக்யகர்த்தா நகருக்கும் செல்லவிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முதல் தாள் ஆசிரியர் தகுதி தேர்வு 222 மையங்களில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபட்டு பிடிபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் தேர்வு எழுதவும் தடை விதிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. காரைக்காலில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருவரின் செயற்கை இடுப்பு மூட்டை அகற்றிவிட்டு புதிய செயற்கை இடுப்பு மூட்டு பொருத்தும் சிக்கலான அறுவை சிகிச்சை அண்மையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் அனிஷ் ஆண்டோ சேவியர் தலைமையில் மருத்துவ வல்லுநர்கள் பலர் இணைந்து இதை சாதித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் இந்தியா 49 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வெற்றி கொண்டது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க அழைக்கலாம். முகநூல் வழியாக உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல், இடம்பெற்ற திரைப்படத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். கடலூரிலிருந்து சுரேஷ் என்ற நேயர் கைராசிக்காரன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல்

நேரம் 10:07. இதை கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ரோஜா படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாட்டுன்னு கேட்டிருக்காரு காட்டூர் வி. சிவகுமார்.

நேரம் 10:12:46. இது கேட்டால் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் மின்சார கண்ணா படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு பழனி கொழுமங்கொண்டான்லிருந்து விவேகானந்தம் என்ற நேயர். அவருக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.

இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பம்பாய் படத்திலிருந்து, சென்னை ஐயப்பந்தாங்கலிருந்து பழனி பாரதி என்ற நேயர் கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. நேரம் 10:18 நிமிடம் 22 நொடி.

நேரம் 10:25:33. இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் புதுச்சேரி முத்தியால்பேட்டையிலிருந்து நேயர் கேட்டிருக்காரு. சூரியவம்சம் படத்திலிருந்து ஒரு பாடல், அவருக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

சூரியவம்சம் படத்திலிருந்து ஒழித்த இந்த பாடலை விரும்பி கேட்டவர் கலியபெருமாள் முத்தியால்பேட்டையிலிருந்து. நேரம் 10:30. அடுத்த பாடல் கேட்டலை இணைக்கும் நிகழ்ச்சியில் நெல்லையிலிருந்து பாரதி கண்ணே கனியமுது படத்திலிருந்து ஒரு பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களுக்கான களம் இது. இன்னைக்கு

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களுக்கான களம் இது. இன்னைக்கு நம்ம கலந்து பேச போற தலைப்பு மரங்கள், பூமி தாயின் கரங்கள். இந்த தலைப்பை ஒட்டி தான் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கும். 11:02 நேயர் நேரத்தில் உங்களோட நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். அடுத்ததாக கேட்டாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சியில் கோவூர் சூரியமூர்த்தி, இந்த நேயர் வந்து நீலமலர்கள் படத்திலிருந்து இது இரவா பகலான்ற பாடலை கேட்டிருக்காரு, அவருக்காக பாடல் வருது.

நேரம் 10:40. இது கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் சம்சாரம் அது மின்சாரம் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு வேட்டவளத்திலிருந்து குமார்.

நேரம் 10:44. இது கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் நீலகிரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் சிவகுமார். கண் சிமிட்டும் நேரம் படத்திலிருந்து விழிகள் கோடின்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வருது.

முகநூல் வழியாக பாடலில் நேர்கள் எல்லாமே விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து முள்ளக்காடுலேருந்து பாபு என்ற நேயர் சின்னத்தாயி படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல் இதோ.

நேர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, இதுவரைக்கும் அவங்களுடைய பாடல்களை, விரும்பின பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. நிறைவா நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், குப்பநத்தம் ராமு, தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், பொன்னியம்மேடிலிருந்து வன்னி கணேசன், இந்த நேயர்களுக்காக பாடலை ஒளிபரப்ப முடியாததுனால அவர்களுக்கான ஒரு பாடல் பொதுவாக.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ராஜஸ்தானில் 480 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட உதான் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் வலுத்ராவில் மொத்தம் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் இன்று தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பலாத்ரா அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகம் ஆகியவை இன்று பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் அடங்கும். இன்று பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களின் பட்டியலில் 2ம் கட்ட ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் உட்பட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான இந்தியாவின் அமித்ஷா நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா நாட்டிற்கான இந்தியாவின் உதவிகள் தொழில்முறை தரத்துடன் சிறப்பாக வழங்கப்படுவதை பல்வேறு தரப்பினர் பாராட்டியுள்ளனர். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் திட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உணவு தானிய மானியம் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வங்கி கணக்கு முறைக்கு பதிலாக மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையின் வாயிலாக மட்டுமே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. எனவே இத்திட்டத்தின் காரைக்கால் குடும்ப உணவு பங்கீட்டுத் திட்ட பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணை சரிபார்த்து திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முருகானந்தம் பக்கீசாமி. அகிரிணையாக நம்மால் வகைப்படுத்தப்பட்டாலும் உயர்திணையான நம்மை காக்கும் கற்பக விருச்சங்கள்தான் மரங்கள். நம்மால் வெளியேற்றப்படும் கரியமில வாயுவினை பயன்படுத்தி உணவினை தயாரித்து கொண்டு நாம் உயிர் வாழ உள்ளிழுக்கும் உயிர் வழியான ஆக்சிஜனை கொடுக்கும் மாபெரும் தொழிற்சாலைகள்தான் மரங்கள். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இவற்றை கொடுப்பதும் தயாரித்து

0: அழைக்கலாம் 04133 2227524 அல்லது 04133 2275250 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா,
0: யார் இங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க.
1: இன்னைக்கான தலைப்பு,
0: மரங்கள் பூமி தாயின் கரங்கள்.
1: உண்மையாலுமே மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் இந்த அளவும் கூட மழை அப்படிங்கறது பெய்யுதுங்க. உலகத்துல மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டம் அப்படிங்கறதே பாதிப்புக்கு உள்ளாகிடும். மரங்கள் அப்படிங்கறது பிராணவாயுனுடைய கூடாரம் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கறத இழுத்து கொண்டு ஆக்சிஜன் அப்படிங்கறத நமக்கு எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். மரங்கள் பல்வேறு அரிய வகை உயிரினங்கள் அதனுடைய இருப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் இருக்கிறது. மரங்கள்ல பொந்து பண்ணி அதற்குள்ள பறவைகள் அப்படிங்கிறது தங்களுடைய நெஸ்ட் அப்படிங்கிற கூட அமைத்துக் கொள்ளும். மரங்கள் அது வந்து இந்த உலகத்துக்கு மிக மிக முக்கியமானது இல்லைங்களா. மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கிறதுனாலதான் புவி வெப்பமாய மாதல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே இந்த உலகத்துல தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மழை வருவதற்கு ஒரு முக்கிய காரணியாகவும் இருப்பது மரங்கள். மரங்கள் அப்படிங்கறதுல இந்த வகையான மரம் அப்படிங்கறத தயவு செஞ்சு அப்புறப்படுத்துங்க அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது கார்பன் டை ஆக்சைட அதிகம் வெளியேற்றக்கூடிய கரிதேல மரங்கள். இது அன்றைய காலகட்டத்துல விறகுக்காகவே மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது வெளி இடங்கள்ல இருந்து விறகுக்காக நம்ம வந்து உலகத்துல நட்டு வச்சோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையும் புரிஞ்சு கொள்ளுறது, அது நல்லா வளருது, அதற்கு எக்கச்சக்கமான தண்ணீர் அப்படிங்கறதும் தேவைப்படுகிறது. இதை எல்லாத்த விட மற்ற மரங்களினுடைய சத்துக்கள் அப்படிங்கறதையும் அதனுடைய வைட்டல் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிறதுனால மற்ற மரங்கள் வளராத இது வளர்ச்சியை தடுக்குது. அப்ப அரசாங்கம் தயவு செய்து கரிவேல மரங்கள் அப்படிங்கறத நீங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்ட்டுன்னு சட்டத்துல இப்ப சமீப காலத்துல பிறப்பிச்சிருக்கிறாங்க. எனவே நம்மளுடைய கேட்டு இருக்கிற மக்கள் யாராவது இந்த கரிவேல மரங்கள் அப்படிங்கறது இருக்குன்னா உங்க பகுதியில தயவு செய்து அதை வெட்டி விறகாக பயன்படுத்தி அதை எந்தெந்த இடங்கள்ல பாக்குறீங்களோ அதை அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா இந்த வகை மரங்கள் மற்ற மரங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது அப்படின்றும் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரங்கள் அப்படிங்கறது. நஞ்சை மரம், புஞ்சை மரம், வேங்கை மரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரம், வேங்கை மரம், முருங்கை மரம், இது மாதிரி பல வகையான மரங்கள் இருக்கு. அது சமுதாயத்துல நம்ம நடும் பொழுது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. முருங்கை மரம் இது ரொம்பவே நல்லது. காரணம் கால்சியம் சத்து உடம்புக்கு அதிகம் தரக்கூடிய அந்த முருங்கை காய் அப்படிங்கறதையும் முருங்கை கீரை அப்படிங்கறதையும் கொடுக்குது. முருங்கை பொடி பாருங்க அழகா நமக்கு சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோய் அப்படிங்கறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கட்டுக்குள்ள இருக்குங்கிறாங்க. நிறைவாக வேப்ப மரம் இதை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நட்டு வளர்க்கணும். காரணம் வேப்ப மரங்கள் அதிக அளவிலான ஆக்சிஜனையும் தருவதை தாண்டிலும் அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை ஒரு மனிதன் சுவாசிக்கும் பொழுது அந்த காற்றானது அவனுக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயத்தையும் தருகிறது. எனவே நம்ம எல்லாருமே இந்த வேப்ப மரம் அப்படிங்கறத முடிஞ்சதுன்னா அந்த காற்று சுவாசிச்சு நம்ம எல்லாரும் அந்த வகையான மரங்களை நடணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மரம் நடும் திருவிழா அதுதான் ஜூலை மாதம் முதலாம் வாரம் நம்ம அரசாங்கம் வன மகோத்சவ அப்படிங்கிற மரம் நடும் திருவிழாவை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஒரு குட்டி செடிய நம்ம வாங்கி நடந்து மட்டும் இல்ல அந்த செடி மரமாக வளரும் வரைக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து அதை பராமரிச்சு அது ஒரு பெரிய கல்பக விருட்சமாக இருக்கக்கூடிய மரம் போல வளர்ப்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு தலையாய கடமையாகவும் இருக்கு. எல்லாத்தோட மரங்களை நம்ம பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒரு சிறந்த சொத்தையே நம்ம இந்த உலகத்துல விட்டுட்டு போறோம் அப்படிங்கறதுதான் ஒரு அடையாளம். நிறைவாக அந்த காலகட்டத்துல மரங்கள் நிறைந்த நந்தவனமா பல பகுதிகள் அப்படிங்கிறது இருந்தது. இன்றைய காலகட்டத்துல ஒட்டல் காடாகத்தான் இருக்கு. மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டு அந்த பில்டிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கட்டி இந்த உலகத்துல எக்கோசிஸ்டமே பாழாக்கப்பட்டது. இருந்தாலும் அது மாதிரி மரங்கள் அப்படிங்கறத நடனம் அப்படிங்கறதுனாலதான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவாக இருந்தது. அதை திரு விவேக் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பல மரக்கன்றுகள் நட்டு மக்களுக்கு

0: விழிப்புணர்வு அப்படிங்கறத ஏற்படுத்தி இருந்தாங்க. வன மகோத்சவா அப்படிங்கிற மரம் நடும் திருவிழால இந்த வாரத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு மரக்கன்று அப்படிங்கறத நட்டு நம்ம அழகா பராமரிச்சு அதுக்கு தண்ணீர் ஊற்றி நம்ம நன்றாக சிறப்பாக வளர்த்தோம் என்றால் நம்ம சமுதாயத்திற்கும் நமக்கும் ஒரு மிகச்சிறந்த நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயக்கும். எனவே எல்லோரும் அந்த பொறுப்புணர்வோட நம்ம செயல்படணும் இல்லைங்களா. மரங்கள் அப்படிங்கறது இந்த உலகத்திற்கு ரொம்பவே நன்மை பயக்கும் சார். அந்த மரங்கள்ல நம்ம நடுறது மட்டும் இல்ல பராமரிச்சு தண்ணீர் ஊற்றி வளர்க்கறது தான் நம்மளுடைய தலையாய பொறுப்பாகவும் இருக்கு சார்.
1: சரி சார், இப்ப நீங்க சொன்னப்போ இந்த கருவேல மரங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கருவேல மரங்கள் நம்ம வந்து கருவேல மரங்கள் நாட்டு கருவேல மரம் இருக்கு. இப்ப நம்ம அகற்ற வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமை கருவேல மரங்கள் தான் எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லையா. இதை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நாட்டு கருவேல மரங்கள் வந்து நமக்கு நிறைய பயன்கள் கொடுக்கக்கூடியது. அது கிராமப்புறங்களில் இருந்தது, இப்போ அதையும் அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை வளர்க்கணும், அதை விட்டுட்டு நம்ம இந்த மரங்கள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பு நீங்கள் நல்ல கருத்துக்களை சொன்னீங்க, நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: யார் இங்கிருந்து?
2: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போகும்.
1: சொல்லுங்கள்.
2: நம்ம முன்னோர்கள் வழிவகுத்த மரங்கள் சார், அந்த ஆற்றுப்படுகை ஏரிப்படுகள் இந்த பனை விதைகளை போட்டு மரமா இருந்து நீர்நிலை சேமிக்க வைக்கிறதுக்கு ஒரு இதமாக இன்ற அளவுக்கு இருக்குது சார்.
1: சரி,
2: இப்ப நம்ம வர சங்கதிகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், பதைய பனை விதைகளை நம்ம வந்து பதியம் போட்டு நம்ம வளர விடணும் சார். இது போன்ற தருணங்கள் நம்ம செஞ்சா நல்லா இருக்கும் சார், நம்ம நாட்டுக்கு நம்ம கிராமத்திற்கு நல்லா இருக்கும் சார்.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
2: நம்ம பிறந்த நாள் ஏதாவது தலைவர் பிறந்த நாள் வருது, இது போன்ற தருணங்கள் நம்ம செஞ்சோம் நல்லா இருக்கு. இதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். மற்ற நேரங்கள் சுருக்கமாக சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
1: சரிங்க சார்,
2: இது அன்பான வேண்டுகோள் சார்.
1: ஓகே சார், ஓகே, நன்றி சார். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் கூறுவது.
3: ஆறு போன் வச்சிருக்கிற சந்திரசேகர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா?
1: வந்து பேசிட்டு போய்விட்டார். சொல்லுங்க.
3: நம்ம தலைப்புக்கு வருவோம். மரங்கள் தான் வந்து நீர் ஆதாரத்துக்கு முதன்மை அடிப்படை.
1: சரி,
3: இந்த மரங்கள்ல நல்ல காற்று கிடைச்சதுனாலதான் மேகங்கள் சூடும். அந்த மேகங்கள் சூடுற நேரங்கள்ல இடி மின்னல் வரும், மழையும் கிடைக்கும். பெரும்பாலான பேர் வந்து தொலைக்காட்சி, கணினி, தொடு கைபேசின் இதுக்குதான் பொழுது செலவு
1: பண்றாங்களுடைய
3: மரக்கன்றுகளை நம்ம நடணும், அதை பராமரிக்கணும். அதுக்கு நம்ம வந்து நம்மளால முடிந்த பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏதமயமான வாழ்க்கைய இப்ப குறைவா இருக்கு. இது இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படி சொன்ன அந்த உணர்வு அதிகமா நமக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நம்ம ஒரு வனத்தை உருவாக்க முடியும். இந்த வனத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சில மாநிலங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. கேரளாவில ஒரு பெண்மணி ஒரு வனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. கர்நாடகாவில ஒரு பெண்மணி வனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது நான் வந்து ஆதாரபூர்வமா அந்த புகைப்படத்தோட செய்தியோட படிச்ச ஒரு செய்தி. அப்படி இருக்கிற போது கர்நாடகாவில அந்த மரங்களை நாங்க சாலை விரிவாக்க போறோம், இந்த மரங்களை வெட்ட போறோம் சொல்லுகிற போது இது என்னுடைய குழந்தை, இதை வெட்டுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இத்தனை மரங்களையும் நான் தனி ஒரு மனுஷியா இருந்து நட்டு வளர்த்து ஒரு காடா உருவாக்கி இருக்கிறேன். அந்த மரங்களை வெட்டுறதுக்கே அவங்க அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோட இருந்திருக்காங்க. ஒரு இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் உணர்வு முக்கியவங்களா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் விழுப்புரத்துல சொல்லி வச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் விழுப்புரத்துல சொல்லி வச்சுட்டு இருக்கேன். இங்க நான் பாக்குற நேரங்கள்ல நிறைய மரங்கள் நிறைய இருக்கு, நிறைய இயற்கையான காட்சிகள் எனக்கு கிடைக்குது. விழுப்புரம் போன்ற நகர பகுதிகளில் நிறைய மழை பெய்யுதுன்னு சொன்னா இந்த மாதிரி மரங்கள் அதிகமா இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு கூட நான் நினைக்கிறேன்.
1: சரி,
3: இப்ப சமீபத்தில் கூட 20 நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்து நல்ல மழை பெய்யுது. ஒரு 20-25 நாள் இருக்கலாம். இந்த மாதிரி மழை பெய்யறதுக்கு முதன்மை காரணம் இந்த மரங்கள் தான் அப்படிங்கறத ஒருத்தர் உடனே

0: மரத்தினுடைய அவசியத்தை இப்ப இருக்கிற பெற்றோர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மரங்கள்லாம் என்ன, இந்த மரங்களை நடுறதுனாலையும் பராமரிக்கிறதுனாலையும் நமக்கு என்ன எதிர்காலத்துல கிடைக்கும், இந்த மரங்களை வெட்டுறதுனால நமக்கு என்ன இடையூறுகள் வரும் சமுதாயத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு தாய் ஒரு நாலு மரக்கன்றுகளை வாங்கி நடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தாய் நாலு மரக்கன்றுகளை வாங்கி நடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை பார்க்கிற அவங்களுடைய குழந்தை இன்னும் ஒரு 10 மரக்கன்று நடத்துக்கு ஒரு 6 மிக்கவங்களா இருப்பாங்க. இன்னமும் சொல்ல போனா எங்க கிராம பகுதியில நடக்கிற திருமண மண்டபங்கள்ல மஞ்சள் நீர் வலையணி விழா திருமண நிகழ்ச்சிங்கிற போது நிறைய மரக்கன்றுகளை இலவசமா கொடுக்கறாங்க. அதை கொடுக்கற போது ஒரு சிலர் சொல்லியே கொடுக்கறாங்க. அதையும் நான் கொடுக்கும்போது நான் செவி கொடுத்து கேட்டிருக்கேன், இந்த மரக்கண்டைகளை வாங்கி போய் வாசிப்புல வச்சிடாதீங்க வீணா, இத தோட்டங்கள்ல வயல்வெளியில நட்டு பராமரிச்சு வைங்க. இந்த மாதிரி மரக்கண்டுகளை நீங்க நடணும், மரங்களை உருவாக்கணுங்கிறதா நாங்க இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு சிரமங்களுக்கு இடையே இந்த மாதிரி கண்டுகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறோம் அப்படி சொல்லியே கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சில இடங்களை நான் கண் கூட பாக்குற போது வெளி வாசல்லயே வெட்டி அந்த மரக்கண்டுகள் காஞ்சி வீணா போறது நான் பாக்குறேன். இது என்ன செய்ய முடியும் இது மாதிரி ஆட்கள்? என்ன பொறுத்தவரை எங்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி மரக்கன்று வீட்டுல கொஞ்சம் ஏதோ பற்றாக்குறை, அது என்ன பண்ணும் வேற ஆட்டில கொடுத்து இந்த மரக்கன்றுகளை உங்க வீடுகள்லயோ இல்ல தோட்டங்கள்லயோ இதை நடுங்க, முள் வேலையிட்டு பராமரிங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு 4 குவளை தண்ணி ஊத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். செவி கொடுத்து கேக்குறவங்க ஒரு சிலர் தான், சிலர் இதை கண்டுக்காம போறதுனால தான் இது மாதிரி தலைப்புகளை நம்ம கொடுத்து நல்ல ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்றதுனால இந்த அலட்சியம் அப்படிங்கிற விஷயத்த குடும்பம் தவிர்த்துட்டு போதும் ஒரு பொறுப்பு மிகுந்த மாறிட்டாங்கன்னா, ஏ கர்நாடகா என்ன ஆந்திரா என்ன தமிழ்நாட்டில் கூட இப்படி ஒரு வனத்தை உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா
0: அந்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் ஒரு சில மாநிலங்கள்ல அது செயல் வடிவம் கொடுக்கறாங்க. அந்த செயல் வடிவம் கொடுக்கறதுனாலதான் இது நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு கடந்த ஒரு மூதாட்டி கேரளாவில அவ்வளவு மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்காங்க, நேர்காணல்ல அவ்வளவு உணர்வு பூர்வமா பேசியிருக்கிறாங்க. அந்த செய்தியாளர் கேட்கிற கேள்விக்கு வந்து இவங்க, நான் என்னுடைய இன்னும் எவ்வளவு ஆண்டு காலம் இருந்தாலும் நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனா எனக்கு பிற்பாடு இந்த மரங்களால பெரும்பாலான சந்ததிகள் சுகத்தை நல்லது கெட்டதை அனுபவிப்பாங்க, நல்ல காற்று அனுபவிப்பாங்க, நல்ல மழை வளத்தை அனுபவிப்பாங்க, நல்ல நீர் வளத்தை அனுபவிப்பாங்க. இதுதான் நான் விட்டு சொல்றது, இவங்களுக்கு இதை தான் நான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்றேன்.
1: இது பெரிய முதலீடு இல்லையா? மரங்கள் தான் நிச்சயமா ஒரு பெரிய முதலீடு, பின்லேடி உள்ள சந்ததிகளுக்கான பெரும் முதலீடு மரங்கள் தான்.
0: அதுதான் அவங்க சொல்றாங்க. நான் கடைசியில இந்த மரங்கள்லாம் விட்டுட்டு போகிற போது நான் போயிடுவேன், எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இதனுடைய பலனை ஒரு காலத்துல அனுபவிக்கும், இன்னார்தான் இதான் இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்றக்கூடிய வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும். அது மாதிரி பாராட்டுகள் அப்ப நிறைய நேரங்களை வாங்கிட்டு இருக்கிறேன், சில நேரங்கள் எனக்கு விருதுகள் கூட கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல, ஒரு மலையாள மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உணர்வு, ஒரு கன்னடம் பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உணர்வு, தமிழ் மொழி பேசக்கூடிய நம்மளுக்கு ஏன் கொஞ்சம் குறைவா இருக்குங்கிறது தெரியல.
1: இல்ல இருக்கு, இல்லாம இல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கு. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பனங்கன்றுகள் வந்து நிறைய இடத்துல பன விதைகளை விதைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்கிட்ட வரணும் அப்படிங்கறதா நம்மளோட ஆசையா இருக்கணும்.
0: குறைவா இருக்கு. புதுச்சேரி கூட வந்துருக்கோம், நிறைய மரங்களை நான் பாத்துருக்கிறேன், நல்லா நேரில் பாத்துருக்கிறேன். புதுச்சேரி கூட அப்பப்போ மழை பெய்யுற செய்தியும் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா, இதுக்கு முதன்மை காரணம் இந்த மரங்கள் தான். அது மரங்களால வரக்கூடிய நல்ல ஒரு விடுவு காலத்தால் தான் நமக்கு நல்ல மழை வளர் கிடைக்குது. மழை வளர் அந்த நீராத கிடைக்கிறதுனால தான் நம்ம வீடுகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வானம் பொய்த்து போச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும்? அதனால மரம் நடுவோம், மழை வளம் பெறுவோம். நீதாரம் நீர் ஆதாரமே வாழ்வின் முதன்மை ஆதாரம். தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாது. பாம்பாங்க எங்க பாட்டி, எங்க பாட்டி தண்ணி சிக்கனமா செலவு பண்ண சொல்லுவாங்க. அந்த வயசுலயே 10 வயசு சிறுவனா இருக்குமே சொல்லுவாங்க, தம்பி தண்ணியை வீணாக்காத, சிக்கனமா பாத்துக்கோ, இல்லன்னா உன் காலத்துல உன் புள்ள காலத்துல

0: குடி கூட தண்ணி கிடைக்காத போய்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வு அவங்களுக்கு அப்பயே இருந்திருக்குங்கிறதுனால நல்ல ஒரு விடியலை எதிர்பார்ப்போம். நேரங்கள் இன்னமும் அதிகமா இருக்கு. பார்த்து நேருடைய கருத்தை கேட்க வானொலி ஆர்வமா காத்திருக்கேன்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கு, பேசுங்க
2: சார். ஓம்சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: சார். ரெண்டுக்கு முன்னாடி
1: சொல்லுங்க
2: சார். கிட்டத்தட்ட சார் மரணத்தை பத்தி பொதுவாக பாத்தீங்கன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நம்ம வீட்டுல நம்ம நிலத்துல பாத்தீங்கன்னா இருபது மரம் விட்டுருக்கேன். கடம்பை, உமை தேக்கு, தேக்கு, மேகியம், சுருந்தா மரம் விட்டுருங்க. அதே மாதிரி பத்தேன் ஒரு பட்ட படம், லவங்கம் பட்ட படம்ல அந்த மரம் கட்டுறீங்க, சந்தன மரம் இருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது இன்னும் அப்புறம் வேம்பு, மகா, நல்லா மா, எல்லா வாயு,
3: மனுஷன் விட்டு
2: மறுபடியும் நம்ம நிலையத்துல சொன்னா அதுக்கப்புறம் சரி நடவு ஆரம்பிச்சு இப்ப நட்டுருக்கு வச்சீங்களேன். அதாவது மரங்கள் நிறைய நடவுங்க சார். என்ன பொறுத்தவரைக்கும் மரம் நட்டுருவேன். மரம் வெற்றி மனுஷன் வராதுங்க.
1: நல்ல ஒரு முயற்சி.
2: வெற்றி மனுஷி வராது. இந்த மாதிரி நான் வச்சிருந்தேன், நீ வேணா வெட்டிக்கோ, என் பையனும் பொண்ணு வெட்டிக்க, நீட்டிக்க, நான் விட
1: மாட்டேன்.
2: பெரிய பெரிய மரம் வச்சீங்களேன். இப்ப வீட்டுக்கு முன்னாடி தைல மரம் வச்சிருந்தேன். ரெண்டு பேரும் நினைச்சு அழைக்க முடியாது, அவ்வளவு பெரிய மரம் தைலம் மரங்க.
1: போர்
2: வெளியில போட்டீங்க, ரெண்டு போஸ்ட் நம்ம வீட்டுல வச்சீங்க, ரெண்டு போஸ்ட் வெளியில வச்சீங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு மரம், ரெண்டு சவுக்கு மரம், ரெண்டு தைல மரமும் அப்பதான் கேள்வி பண்ணீங்களா? இப்ப 96, அதுக்கடுத்து நான் அடிக்கிறது 20 வருஷம் வளர்ந்த மரம், 96 மரம் கொடுத்துருக்கீங்களா?
1: என்ன
2: ஒரு 10 ஒரு பங்கு மரம் இருப்பேன். மரம் இருப்போம் நம்ம இருக்கிற மரத்துல 10% 15% மரம் மரம் இருப்போம்.
1: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், பேசுங்க.
4: நான் ஒரு பாடலாவே சொல்லிடுறேன் மரத்துக்கு வளர்க்கறத பத்தி. எங்க தெருவுல இந்த மரங்கள்லாம் இருக்கு, அதனால மாமரமே அழகிய பூமரமே, உன்னை பார்த்தாலே உள்ளம் துள்ளமே, உன்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றால் எனக்கு அது சுகமாக இருக்குமே. சொர்க்கத்தை கண்டது போல் இனிக்குமே, தென்னை மரமும் கொய்யா மரம் மாதுளம் கன்றுகளும், நெல்லி மரமும் செம்பருத்தி கன்றும் வீட்டில் வளர்க்கலாம். மடல் வாழையும் மூலிகை செடியும் நட்டு வைத்தாலே நலமடைந்து பிராண வாயு வைத்தினம் பெறலாம். அன்றாடம் தான் உழங்கும் தண்ணீரை செடிக்கு விட்டாலே அவைகள் உணவை தராதோ. மாமரமே அழகிய பூமரமே, உன்னை பார்த்தாலே உள்ளம் துள்ளுமே.

0: என்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றார். எனக்கது சுகமாக இருக்குமே, சொர்க்கத்தை கண்டது போ இனிக்குமே. பாடுமேடுகளும் இயற்கை வளமும் நாட்டின் ஆதாரம், அவைகளில் தான் இறைவன் என்று குடியிருப்பாரே. நம் சந்ததிக்கும் உறவுக்கும் சொல்லி கொடுக்கலாம், பசுமையான காட்சிகளை உருவாக்கிடலாம். மரங்கள் மூலமா மேக கூட்டத்தை நாம் வரவழைத்து மழை பொழிவை அதிகமாக்கலாம். மாமரமே, அழகிய பூமரமே, உன்னை பார்த்தாலே உள்ளம் துள்ளுமே. உன்னை தொட்டு கொண்டு மரத்தடியில் நின்றா எனக்கு அது சுகமாக இருக்குமே, சொர்க்கத்தை கண்டது போ இனிக்குமே அப்படின்னு எழுதியிருக்கேங்கப்பா.
1: ரொம்ப அற்புதமா ஒரு பாடலாவே பாடிட்டீங்க மரங்களை பத்தி.
0: ஆமாங்கப்பா, இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய எங்க தெருவில் இருக்கு, பிராணவாயு நிறைய கொடுக்குது. அதாவது இந்த சின்ன சின்ன இடங்கள் கூட இருந்துச்சுன்னா சொந்த வீடு உள்ளவங்க உடனே அதுகளை கட்டிடம் ஆக்காம பக்கத்துல சின்ன இடங்கள் இருந்தா அதுகள பூராமே சிமெண்ட் பலகையில போட்டு விட்டுறாங்க. அதுக்கு பதிலா அந்த மரங்கள்லாம் நட்டு வச்சா நம்ம புலங்குற தண்ணியை பூரா அதுலயே விட்டுறலாம், சாக்கடைக்கு விடாம. ஏன்னா சாக்கடைக்கு போய் கொசுகள் உற்பத்தி ஆகுறத தடுத்துட்டு நம்ம வீட்லயே நிறைய கொள்ளைகளை வச்சு, அந்த காலத்துல அப்படித்தான் பா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொள்ளது, அதாவது வீடு பாலிஷ் பண்ணிடுறாங்க, ரொம்ப டைலிஷ் இது கல்களை பதிச்சிடுறாங்க, பளிங்கு கற்களை. அப்ப வீட்டுக்கு வரும்போது அந்த சிமெண்ட் பலகையில காலு வச்சு வந்தாதான் இது சுத்தமா இருக்கும், மண்ணுல காலை வச்சு வந்தா அழுக்கா போயிருது அப்படின்னு நினைச்சு இப்போ எல்லாமே சிமெண்ட் ஆக்கிடுறாங்க சுத்தி இருக்கிற இடங்கள் பூரா. இது தவறான வந்து கொள்கையா இருக்குங்கப்பா. நம்ம வீட்டுல எப்பவுமே சுத்தி இருக்கிற இடங்களை பூராமே சின்ன சின்ன மரக்கன்றுகள், சின்ன சின்ன மூலிகை செடிகள் வச்சாதான் நம்ம வந்து பிராணவாயு நிறைய பெற முடியும். நம்ம சந்ததிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம சந்ததிகளே நம்மளை பார்த்துதான் நம்ம எல்லாமே கத்துக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு செடியை நட்டோம்னா உடனே ஒரு எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வருங்க. இப்ப என் பேரம் பேசி இந்த வாசல்ல பிள்ளைங்க விளையாடுற பிள்ளைங்க பூராமே எங்கிட்டாவது ஒரு செடியை எடுத்துட்டு வந்து மாத்தி மாத்தி கண்ட ஊண்டு வைக்கிறது, தண்ணிய கொண்டு ஊத்துறத பார்க்கும் போது எவ்வளவு சிறப்பா இருக்கு. அந்த கைபேசி கதிர்வீச்சுல இருந்து கூட விடுபடலாம். தோட்டக்கலைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கைபேசிலேயே இருந்து செல்லு விளையாண்டு விளையாண்டு கண்ணை கெடுக்கிறத கூட அதுகளை காப்பாத்தலாங்கப்பா. அதனால நம்ம சுயநலத்துக்காக, நம்ம சுயநலம் அதாவது குழந்தைங்க நல்லா இருக்கிறதுக்காகவாவது தயவு செய்து
1: நம்மளோட சுயநலம் வந்து ஒரு பொதுநலமா மாறிடுது.
0: சுயநலம் பொது நலமாகும், பொருந்த நலம் சுயநலமா மாறும். எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுதான். இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவோம். அதாவது நம்ம திருவள்ளுவர் சொன்னது மாதிரி மழை நீரும் மண்ணும் மழைநீர் காடும் உடையதே நல்ல அரணா இருக்க முடியும்ப்பா. கட்டிடங்களே வளர்க்கப்படுறதே நல்ல அரணா இருக்கவே முடியாது ஒருபோதும். ரொம்ப அதிகமான வெப்பமயமாகி பூமி அதிகமான சூட்டுக்கு ஆளாகுது, மக்கள் எல்லாரும் சுருண்டு விழுகிற அந்த அபாயத்தை தடுக்கணும்னா மரங்கள் வளர்ப்போம், காடுகள் மேடுகளை பராமரிப்போம். அது போற இடத்துங்கள்ல போறாமே பரிசுத்தமா நம்ம வச்சுக்கிறது நம்மளோட கடமை. நன்றிங்கப்பா.
1: நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இன்றைய நேயர்நேரத்தில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் இங்கிருந்து?
5: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
4: சொல்லுங்க
5: சார். மரங்கள் தான் பூமி தாயின் கரங்கள். மனிதனுக்கு எப்ப

0: கரங்கள் முக்கியமோ அதே மாதிரி மரங்களுக்கும் நம்மளுடைய கரங்கள் முக்கியம் சார்.
1: சரி,
0: அதுதான் நாம வந்து வளர்ச்சி என்ற பெயரில் வந்து வெட்டி கொண்டிருக்கோம். அது வெட்டாம இருந்து அத நிழல்ல இருந்தவங்களுக்கு அதனோட பயனை அனுபவிச்சவங்களுக்கு அதனுடைய உண்மையான பலன் என்னன்னு தெரியும். சாலைகள் பெருமாக்க நகரமயமாக்கன்னு சொல்லிட்டு காடுகளையும் மரங்களையும் அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மரங்களுக்கு நடணும்னு சொல்லி உத்தரவு இருக்கு. ஆனா செயல்படுத்துறோமான்னு பார்த்தா 20% தான் செயல்படுத்துறோம். இது 80% செயல்படுத்தவங்களுக்குதான் ஒரு வருத்தமடையக்கூடிய செய்தி. அதனால இருக்கிற இடம் இருக்கிறவங்க மரங்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தயவுசெய்து மரங்களை நல்லா வளருங்க. எதுக்காக சந்ததி பெருக்கு எதையாவது விட்டுட்டு போனா நல்ல மரங்கள் எல்லாம் இயற்கை உண்மையான சுற்றுச்சூழல் கிராமம் இருக்கிறதுக்கு இந்த மரங்கள் தான் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால காக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை.
1: சரிங்க சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

இன்றைய நேயநேரத்தில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். மரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியான சில பயன்களை கொண்டுள்ளன. நிழலுக்கு உகந்ததாக வேம்பு, தூங்கு மூஞ்சி, புன்கன், காட்டு அத்தி, வாதமரம் ஆகியவை இருக்கின்றன. உரமாக பயன்படும் மரங்களாக புங்கம், வாகை மர மரங்கள், வாதநாராயணன், ஒதியன், கல்யாண முருங்கை, காயா, சூபாபோல் போன்ற மரங்கள் பயன்படுகின்றன. விறகிற்கு பயன்படும் மரங்கள் சீமை, கருவேல மரங்கள், வேளமரம், யூக்கலிப்டஸ், சவுக்கு, குருத்தி போன்ற மரங்கள்.

0: இன்றைய நேரத்தில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு தந்தி முருகானந்தம் அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன்
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது தேன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது இனிக்கதான் செய்யும். அதாவது அதே மாதிரி தாயின் அன்பு யாருக்கு புரியும்? பிள்ளைகளைதான் தெரியும். அப்ப அந்த மரங்கள் இருந்த பூமிக்கு தாயின் போது அப்ப அந்த அடையாளங்கள் யாருக்கு தெரியும்? மரங்களுடைய யாருக்கு புரியும்? அந்த பூமியின் தாங்கி நிற்கிற அந்த வேர்களை கொண்டு அது அந்த வேர்களை கொண்டு அந்த தாங்கி நிற்கும் அந்த பூமிக்கு நம்ம என்ன சொல்வது? அப்ப எது தாய் எது பிள்ளை? அந்த ஆணிவேர் தான் தாய், அந்த கிளைகள் தான் இந்த பிள்ளைங்க. அப்படிப்பட்ட மரங்களை நாம் போற்றுவதற்கு ஆயுசு புற பத்தாது. அதாவது இறைவன் படைத்த அந்த மரங்களை எப்படி படைத்தான்? அந்த காட்டில சொல்லுங்க, அந்த இறைவனுடைய தானாக அவன் எதை நினைக்கிறான் நாடுகிறானோ அதை படைப்பதற்கு அவன் வந்து வல்லவன். அதாவது ஐதீக முறைப்படி குரான் தான் சொல்லுது, நாம் தான் இந்த மலைகளை நட்டோம், அந்த மலைகளை நட்டு அதுங்களை மரங்களை நாம் தான் கொடுத்தோம், மழையை நாம் தான் பொழிய செய்கிறோம். மனிதன் பொழிய செய்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான் குரான்ல. வேதங்கள் பொதுவா வேதங்கள் எல்லா புராணங்களும் இருக்கு, அது விளக்கமாக அறிய வேண்டும் என்றால் இதனுடைய தத்துவத்தை நம்ம என்ன வேண்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப பள்ளியில பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி தரா சொல்றாரு, அதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்திவாரம் போடுறாரு அந்த ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார், அஸ்திவாரம் அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த காலத்துல அந்த கொட்டாய்கள்ல அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்னாக சேர்ந்து கட்ட அறம் செய்திரும்பு ஆறுவது தினம். இதையே குறிப்பிடுறேன் தண்ணி, அந்த நான் சொன்ன தேன் சுவை வந்து சாப்பிட சாப்பிட இனிப்பாக இருக்குன்ட்டு, அந்த தேன் தான் வர வர வளர்ந்து நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு கல்வி தான் காரணம். அந்த கல்வியினுடைய அடிப்படையில அந்த மரங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க உதாரணங்கள் பூமியின் தாய் அந்த வேற கேட்குறீங்க. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தாண்டி நம்ம அந்த மரங்களை வெட்டி நம்ம என்ன பண்றோம்? வீட்டு கதவு சாமான்கள் செய்யறோம், மற்றபடி அதை வந்து திருட்டுதமாக பல மரங்கள் போய்விட்டது. அரசாங்கத்தினுடைய குற்றம் சொல்ல முடியாது, அரசாங்கம் வச்சு பொது சொல்லல. அரசாங்கங்கள் எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் அதையும் நீ

0: இந்தியா வந்து தேவைன்னா என்னவென்று சொல்வது? ஏன்னா இப்போ ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் அதனுடைய எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் நெருக்கமா வீடு கட்டிட்டு வர்றாங்க, நெருக்கமா எல்லாத்தையும் செய்யறாங்க, எல்லாமே அழிவு வருதுன்னு ஒரு பக்கமா இருந்தாலும் அது அழிவுக்கு காரணம் நாம் தானே. அப்போ நீங்க கொடுக்கிற அந்த தலைப்புக்கு ஒரு அறிஞான இப்ப வந்து அடிச்சு புடிச்சுன்னு நேரில் வந்து கருத்து சொல்லணும். இப்ப மத்த கருத்து ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் வராங்க. சரி ரைட், அதான் தவறுன்னு சொல்லல. நீங்க எத்தனை முறை இதை கொடுத்தாலும் எத்தனை முறையும் அதை அடுக்க அடுக்கா பேசினே இருப்பாங்க. ஒரு காலத்துல எல்லாமே தமிழ்நாடு வந்து அடர்ந்த காலாதான் இருந்தது. அந்த அடர்ந்த காலம் எங்க போச்சு, எங்க இருக்கு இன்னைக்கு? எப்போங்க மரம் அந்த அந்த மரம் இந்த மரம் எல்லா மரமும் இருந்தது. அத்தனை மரங்களும் எங்க தானா போயிடுச்சா? கிடையாது, எல்லா மனிதனும் பாதிக்கப்பட்டதுதான். ஆகியதான் அந்த மரங்களுக்கு வந்து பூமிக்கு தாய் தான் நம்ம அந்த தேது. அவ்வளவுதான் என்னால விளக்கம் சொல்ல முடிவுரை. நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: கேள்விகள் கேட்க இருப்ப.
1: இன்றைய நேயர் நேரத்தில் மரங்கள் பூமி தாயின் கரங்கள் என்ற தலைப்பில் உரையாடினோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலா கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் துலா கோல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல நேயர்கள் நிறைய கடிதங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைய முதல் கடிதமாக, சென்ற மாதம் 23ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு நமது நிலையம் தயாரித்தளித்த தளவானூர் குடைவரை கோயில் பற்றிய ஒரு கடிதம். தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம் கேட்டு மகிழ்ந்தேன். தமிழர்களின் கலை ஆர்வமும் தெய்வ பக்தியும் பழங்காலம் தொட்டே எப்படியெல்லாம் போற்றும்படியாக இருந்தது என்பதை இச்சித்திரம் அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆலயத்தின் பழம்பெருமைகள், நடைபெற்று வரும் பூஜைகள் போன்றவற்றையும் அறிந்து கொள்ள முடிந்தது. குகையில் உள்ள சிவலிங்கத்தின் உருவம் போல இப்போது அதன் உள்ளேயும் வைக்க முடியாது, வெளியேயும் கொண்டு வர முடியாது. அத்தகு சிறப்புடன் இந்த குகை உள்ளது. சமணர்கள் வாழ்ந்த இடமாகவும் சில கல் படுக்கை மேடைகள் காணப்படுவதாகவும் அறிய முடிந்தது. ஆயக்கலைகள் 64 என்பார்கள். அந்த வகையில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் சிறந்த இடமாக இந்த தளவானூர் உள்ளது என்று பெருமையடையலாம். சித்திரத்தை தெளிவாக எழுதியிருந்த செஞ்சி தமிழினியன் என்கிற R.V. விவேகானந்தன் அவர்களுக்கும், சொல் ஓவியமாக உரையாடிய மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களுக்கும், ஸ்ரீனிவாச முருகன் அவர்களுக்கும், நிலையத்தாருக்கும் எனது பாராட்டுக்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். தெள்ளாரிலிருந்து நான் பானு என்கிற நேயர். இதே நேயர் சென்ற மாதம் 24ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். கஞ்சி, நவதானிய சுண்டல், மூலிகை சூப் தயாரித்து விற்பனை செய்யும் தொழிலாளி நிஷாராணி அவர்களுடன் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் நெஞ்சில் நிறைவை ஏற்படுத்தியது. தம் கணவருடன் இவ்வம்மையார் மக்கள் ஆரோக்கியமாக வாழவும், நமது பாரம்பரிய உணவின் பெருமையை அவர்கள் உணரவும், 10 ரூபாய் அளவிலிருந்து 50 ரூபாய் அளவிற்குள் இப்பேற்பட்ட அரிய மூலிகை நவதானிய உணவுகளை அளிப்பது பெரிதும் பாராட்டுதலுக்குரியது. அயல் நாட்டு மோகத்துடன் டீ, பிஸ்கெட் என தற்பொழுது பல இடங்களில் இடைவேளை உணவாக தரப்பட்டு வருகின்றது. இவை நல்லதல்ல என்பதை நாம் உணர வேண்டும். சுக்கு காப்பி, சுண்டல் என அலுவலகம் சார்ந்த கூட்டங்களில் வழங்க முன்வர வேண்டும். இது போன்ற சமூக நல ஆர்வத்துடன் கூடிய உழைப்பாளர்களை நமது நிலையத்தார் தேடி கண்டுபிடித்து பேட்டி எடுப்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. அவர்களின் உழைப்புடன் கூடிய குரல் உலகம் எங்கும் ஒலிக்கட்டும். உயர்வுகள் அவர்களுக்கு வந்து சேரட்டும். வாழ்க உழைப்பவர் அரங்கம், வாழ்க உழைப்பவர்கள். பாராட்டுக்கள் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். இதே நேயர் சென்ற மாதம் 26ஆம் தேதி அன்று காலை 8:02 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த மா போசி என்கிற மா போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை நிகழ்ச்சியை பற்றி ஒரு அழகான கடிதம் எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. மிகவும் ஏழ்மை நிலையில் பிறந்தவர், 3ஆம் வகுப்பு வரையே படித்தவர். ஆயினும் அவர் தம் விடாமுயற்சியால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தேச விடுதலைக்கும் எவ்வாறெல்லாம் பாடுபட்டு புகழின் உச்சிக்கு சென்றார் என்பதையும் அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் நூல்களின் மூலமாகவே ஒவ்வொரு தேசபக்தியுடன் திரைப்படங்கள் வந்தன. அவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கிற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து பாராட்டியது என்பதையெல்லாம் கேட்க கேட்க வியப்பாக இருந்தது. இன்றைய இளைஞர்களுக்கு தேசபக்தி, தெய்வபக்தி, மொழிப்பற்று போன்றவை உருவாக இது போன்ற உரைகள் மிகவும் பயனளிக்க வல்லவை. இவரை போன்ற எண்ணற்ற நபர்கள் இலைமறை கனியாக உள்ளனர். நமது வானொலி அவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துவது பெரிதும் பாராட்டுதலுக்குரியது. தொடர்க வானொலியின் தொண்டு அன்பினேயர் தெள்ளாரு நாபானு என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். மற்றொரு கடிதத்தில், சென்ற மாதம் 26ஆம் தேதி அன்று காலை 8:30 சென்னை வானொலி நிலையம் தயாரித்து

நமது வானொலி நிலையம் அஞ்சல் செய்த வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் மகரிஷி மகாகவிஞர் பன்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரையை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். அந்நிய ஆங்கிலேயரிடமிருந்து நாடு விடுதலை பெற தேசபக்தர்கள் அனைவரும் முழங்கிய சொல் வந்தே மாதரம். இந்த ஒற்றை சொல் இன்று வரை அச்சொல் ஒரு மகா மந்திரமாக நாற்றுப்பற்றுடையோர் மனங்களில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவர் உயர்கல்வி முடித்து ஆங்கிலேய அரசின் கீழ் கலெக்டர் பதவியில் இருந்தார். அவரின் புலமை, ஆற்றல், நேர்மை, மனிதநேயம், தேசப்பற்று ஆகியவற்றால் ஆங்கிலேயன் அவரை பல வகைகளில் தொந்தரவு செய்தான். ஆயினும் விடாமுயற்சியுடன் அவர் தேசபக்தி தெய்வீக ஈடுபாட்டோடு வாழ்ந்துள்ளார். ஆனந்தமடம் என்கிற நூலில் இப்பாடல் இடம்பெற்றது. இதை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இனிய மெட்டமைத்து பாடினார். 7/11/2025 வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு நிறைவு தினமாகும். இது குறித்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 நவம்பர் வரை இதை கொண்டாட வேண்டும் என அறிவித்தார். மக்கள் மத்தியின் இதன் அருமை பெருமை உணர்த்தப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் ஆசிரியர்கள் இப்பாடலின் அருமையை உணர்ந்து மாணவர்களுக்கு தாய்ப்பால் போல ஊட்ட வேண்டும். பாரத தாயை வணங்குவோம் என்பதே வந்தே மாதரத்தின் பொருள். நன்றி என்று எழுதியுள்ளார். அதே கடிதத்தில் சென்ற மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் 11:02 ஒலிபரப்பான நிகழ்ச்சியை பற்றியும் எழுதியுள்ளார். 11:02 நமது நிலையம் தயாரித்தளித்த இலக்கியம் பேசுவோம் பகுதியில் சிதம்பரம் புலவர் ராகவன் அவர்களுடன் நமது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் என்கிற தலைப்பில் நிகழ்த்திய உரையாடல் வரலாறும் பக்தியும் கலந்த ஒரு சுவையான கலவையாக இருந்தது. சைவக்குறவர்கள் நால்வருள் திருஞான சம்பந்தரே முதலில் வைக்கப்பட்டுள்ளார். உமையம்மை ஞானப்பாலூட்ட தோடுடைய செவியின் விடையேறிவோர் தூவின் மதிசூடி என்று முதலில் பாடி பின் பல ஆலயங்களுக்குச் சென்று சிவன் மீது பக்தி பாடல்களை பாடியுள்ளார். இதுவே தேவாரம் எனப்படுகிறது. இவர் சமய வழிபாட்டோடு நின்றுவிடாமல் சமூக நலத்தோடு பல நற்காரியங்களை புரிந்துள்ளார். சமய நெறிகளில் தீண்டாமை இல்லை என்பதை உணர்த்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தம்முடன் சேர்த்து கொண்டார். தம்முடன் சேர்த்து கொண்டு இவர் பாடல்களுக்கு பண் அமைத்து வைத்துள்ளார். வேத நெறியே தமிழ் நெறியை தழைக்கச் செய்யும், அதை போன்ற ஞான பாடல்களை நமக்கு அளித்துள்ளார். சிவ சிந்தனையோடு இருப்போருக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது என்றும், காதலனை பிரிந்த கன்னி ஒருத்திக்கு அவன் உயிரை மீட்டு தந்தது அதே போல பூம்பாவை என்ற பெண்ணை சாம்பலிலிருந்து உயிர் பெற செய்தது, அன்னதானம் செய்தது, நோயிலிருந்து பக்தர்களை காத்தது, நிறைவாக அருஜோதியில் மக்களோடு மக்களாக மறைந்தது என்பதையெல்லாம் நன்கு விளக்கினார்கள். அவரையும் அவர் பாடல்களையும் நாம் என்றும் நினைவில் நிறுத்துவோம். அரிய உரையாடல், பாராட்டுக்கள், நன்றி என்று இந்த கடிதம் எழுதியுள்ளார். தெல்லாரு நாபானு என்கிற இதே நேயர் நமது நிலையம் ஒலிபரப்பி வரும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தை தினமும் 12:50 கேட்டு மகிழ்கின்றேன். இப்புதினம் வாசிக்க ஏற்ற குரலுக்குரிய ஏபி எலிசபெத் அவர்கள் அமைந்தது மிகவும் சிறப்பு. கம்பீரமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் வாசிப்பது அருமை. கதாநாயகி டாக்டர் ரேவதியின் பழைய நினைவுகளும் அவளின் புரட்சிகரமான சிந்தனைகளும் அவள் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டாள் என்றும் கதை போக்கு செல்கிறது. இயற்கை வர்ணனை, இதயத்தில் எப்படியெல்லாம் சோகங்கள் சூழ்கின்றன என்பதையெல்லாம் கவித்துவமான சொற்றொடர்கள் அமைந்துள்ளன. நிலையத்தாருக்கு நன்றியும் பாராட்டுதல்களும் என்று இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். தெல்லாரு நாபானு என்கிற இந்த நேயர் நிறைய கடிதங்களில் விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் எழுதியுள்ளார். அவருக்கு நிலையத்தின் சார்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக தெல்லாரிலிருந்து ஜே சச்சிதானந்தம் என்கிற நேயர் இவரும் தெல்லாரில் இருந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அநேக வணக்கம். சென்ற மாதம் 26ஆம் தேதி பகல் 11:02 அளவில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி கேட்டேன். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும்
சிதம்பரம் திரு ராகவன் அவர்கள் மிக மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றினார்.

0: அர்கள் அன்னையின் திருவருளால் ஞானபாலுண்டு தோடுடைய செவியன் பதிகம் பாடி பற்பல சிவாலய தரிசனம் செய்து திருக்கோலக்காவில் அம்மையப்பன் திருவருளால் பொற்றாணத்தில் ஓசை வரப்பெற்று பாடினார். இனபேதமில்லாமல் யாழ்ப்பாணரை வேள்விச்சாலை அருகிலேயே படுத்து உறங்க வைத்தார். நாளும் கோளும் என் செய்யும் என்பதற்காக கோளர் பதிகம் பாடினார். திருமணம் முடித்தவுடன் ஆலயத்தில் அனைவரும் ஜோதிமயத்தில் கலந்தார்கள். மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள் உடன் உரையாடி நிகழ்ச்சியை நன்றாக தொகுத்தார். நமது நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களுக்கும் புதுவை வானொலிக்கும் அநேக நன்றி என்று இந்த நேயர் தனது கடிதத்தை எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியை பற்றி. சென்ற மாதம் 28ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். இதில் ரெயின்போ வானவில் பற்றி அறியப்படாத பல தகவல்கள் இடம்பெற்றது. ஒவ்வொரு கேள்வியும் புதிதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருந்தது. பல அரிய தகவல்களை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பவானி அவர்களுக்கு, படைத்த புதுவை பண்பலைக்கும் எமது பாராட்டுக்கள் நன்றிகள் என்று எழுதியுள்ளார். மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி ஆகியோர். ஃபேஸ்புக்கில் இவர்கள் அனைவரும் கடிதம் மூலம் தனது பாராட்டுதல்களையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கில், அதாவது முகநூல் பக்கத்தில் அந்தந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே நிறைய நேயர்கள் தங்களுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் அந்தந்த நிகழ்ச்சிக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் நன்றி. கடிதங்கள் மூலம் கருத்து தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இந்திரா நகர், புதுச்சேரி 6. இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்காக போடப்பட்டுள்ள போஸ்டர்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விமர்சனங்களை எழுதலாம். மற்றும் airpondi@gmail.com என்கிற மின் அஞ்சலிலும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் எழுதலாம். நேர்களே, உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு அவ்வப்போது எழுதி அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பெயர் ஊரோடு அந்த கருத்துக்களை நாங்கள் படிக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
0: மீண்டும் அடுத்த துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.

0: கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் அகிலாண்டேஸ்வரி. இயற்றியவர் முத்துசுவாமி தீக்ஷிதர் அவர்கள். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, இன்றைய இசை பயிற்சி வகுப்புல அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம் அப்படிங்கிற முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி சொல்லித்தர இருக்கேன். இது த்விஜாவந்தி ராகத்துல அமைஞ்சிருக்கு. ஆதி தாளம் ரெண்டு கலச்சவுக்கம். இந்த த்விஜாவந்தி ராகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூர்ச்சனாக்காரக ராகம். அதுக்கு வந்து நம்ம கிரமப்படி வந்து ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பழக்கத்தில் இருக்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் ஜெய் ஜெய் வந்தின்னு இந்த ராகத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க இதை ரொம்ப விரிவாக விஸ்தாரமாக ராக ஆலாபனை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அவ்வளவு பண்ணுறதில்லை. சங்கீத மும்மூர்த்திகள்லையே பார்த்தீங்கன்னா தீக்ஷிதர் தான் இந்த ராகத்தை கையாண்டிருக்காரு. சேத்தஸ்ரீ பாலகிருஷ்ணம் அது ஒன்றும், அகிலாண்டேஸ்வரி அந்த ரெண்டு கிருதியும் அவர் தான் அமைச்சிருக்காரு. இந்த அகிலாண்டேஸ்வரி கிருதி வந்து திருவானைக்காவல் அதில் வீட்டிருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்பாளை பற்றின கிருதி ஆகும். அவங்களுடைய அழகை வர்ணித்து அவங்களுடைய சிறப்பை வந்து இந்த கிருதியில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து த்விஜாவந்திங்கிற ராக முத்ரை வந்து இந்த கிருத்தியில் வருது. த்விஜாவந்தி ராகம் பார்த்தீங்கன்னா 28வது மேளமாகிய ஹரிக்காம்போஜியில் ஜன்யம்னு சொல்லப்படுறது. ஹரிக்காம்போஜியில் ஜன்யம்னாலும் அன்னியஸ்வரமும் ஒன்று ரெண்டு பிரயோகங்களில் வருது. அந்தர காந்தாரம் இதோட ஸ்வஸ்வரமானாலும் சாதாரண காந்தாரம் நிறைய இடத்துல வருது. ரொம்ப ரேர் பிரயோகமாக வந்து சாநீதீரி அப்படிங்கிற இடத்துல மட்டும் கைசிக்கு நிஷாதத்துக்கு பதிலாக காக்களி நிஷாதம் வருது. அதனால் இது வந்து ஒரு பாஷாங்க ராகம். ஸோ கிருத்தியோட பல்லவி எழுதிக்கோங்க. அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம்.
1: அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம்.
2: ஆகம
1: ஆகம
2: சம்பிரதாய
1: சம்பிரதாய
2: நிபுணே ஸ்ரீ
1: நிபுணே ஸ்ரீ
2: அனுபல்லவி நிகில
1: நிகில
2: லோக
1: லோக
2: நித்யாத்மிகே
1: நித்யாத்மிகே
2: விமலே
1: விமலே
2: நிர்மலே
1: நிர்மலே
2: ஷியாமலே
1: ஷியாமலே
2: சகல கலே
1: சகல கலே.
2: அடுத்த சரணம் லம்போதர
1: லம்போதர
2: குருகுஹ
1: குருகுஹ
2: பூஜிதே
1: பூஜிதே
2: லம்பால
1: லம்பால
2: கோத்பாசிதே ஹசிதே
1: கோத்பாசிதே ஹசிதே
2: வாக் தேவதாராதிதே
1: வாக் தேவதா
2: ஆராதிதே வரதே
1: வரதே.
2: அதாவது வாகதீஸ்வரியான பாரதியே பூஜிக்கும் அம்பிகையே அப்படின்னு சொல்றார். வர சைல ராஜசுதே
1: வர சைல ராஜசுதே
2: சாரதே
1: சாரதே.
2: அடுத்து மத்தியம கால சாகித்யம் ஜம்பாரி
1: ஜம்பாரி
2: சம்பாவிதே
1: சம்பாவிதே
2: ஜனார்தனனுதே
1: ஜனார்தனனுதே
2: ஜனார்தனனுதே
1: ஜனார்தனனுதே
2: ஜுஜாவந்தி
1: ஜுஜாவந்தி
2: ராகனுதே
1: ராகனுதே
2: ராகனுதே
1: ராகனுதே.
2: ஆமாம், ஜுஜாவந்திங்கிறது இந்த ராகத்தோட பேர். அது இதில் முத்திரையாக வருது, ராக முத்திரையே வருது. குருகுகங்கிற முத்ரை அவரோட முத்திரையும் வருது. ஃபஸ்ட்டு வந்ததுலேயே அச்சரணத்தில் லம்போதர குருகுஹ பூஜித்தேன்னு வருது. அதுக்கப்புறம் ராக முத்திரையான ஜுஜாவந்தி அதுவும் வருது. ரெண்டு முத்திரையுமே வருது. ஜுஜாவந்தி ராகனுத்தே ஜல்லி மத்தள
1: ஜல்லி மத்தள
2: ஜர்ஜர
1: ஜர்ஜர
2: வாத்திய
1: வாத்திய
2: நாத
1: நாத
2: முதித்தே
1: முதித்தே
2: ஞானப்பிரதே
1: ஞானப்பிரதே.
2: அந்த அம்பாளுக்கு வந்து இசைக்கருவிகள் வாசிக்கிறதுலாம் சந்தோஷப்படுவாங்க. ஞானப்பிரதே ஞான வள்ளல் அப்படின்னு தீக்ஷிதர் வந்து அம்பாளை புகழ்ந்து இந்த கிருத்தியில் போட்டிருக்கார். இதோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு இந்த கிருத்தியை பாட ஆரம்பிக்கலாம். இது ஆரோகணம் அவரோகணம் ஒரு மாதிரி இதில் போட்டிருக்கு, வழக்கத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். மற்றபடி எல்லா ராகத்துக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆரோகணம் அவரோகணம் இதில் சொல்ல முடியாது. இதில் அமைஞ்சிருக்கிற ஸ்வர ஸ்தானங்கள்

0: வந்து எழுதிக்கோங்க. ஷட்ஜம்,
1: ஷட்ஜம்,
0: சதுஸ்ருதி ரிஷபம்,
1: சதுஸ்ருதி ரிஷபம்,
0: அந்தரகாந்தாரம்,
1: அந்தரகாந்தாரம்,
0: சுத்த மத்தியமம்,
1: சுத்த மத்தியமம்,
0: பஞ்சமம்,
1: பஞ்சமம்,
0: சதுஸ்ருதி தெய்வத்தம்,
1: சதுஸ்ருதி தெய்வத்தம்,
0: கைசிகி நிஷாதம்,
1: கைசிகி நிஷாதம்.

இந்த அவரோகணத்தில் வந்து சனிதா பா மகமாரி கரிசா அந்த மாதிரி வரும்பொழுது அங்கே வந்து சாதாரண காந்தாரம் வருது. ஸோ அந்த சாதாரண காந்தாரம் நிறைய இந்த அகிலாண்டேஸ்வரி கிருத்தியில் உபயோகப்படுத்தியிருக்காரு. அதனால இது வந்து பாஷாங்க ராகம்னு சொல்லப்படுறது. தன்னோட தாய் ராகத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரங்களை தாண்டி அது வேற ஒரு ஸ்வரத்தை எடுத்துக்கும் போது அது பாஷாங்க ராகமாக இருக்குது. சமத்தில் தான் பல்லவி ஆரம்பிக்கிறது.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு முறை பல்லவியை இன்னும் விரிவாக பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அகிலாண்டேஸ்வரி எனும் பாடல். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் கே தனலட்சுமி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
8: தினந்தோறும் பகல் 12:30
7: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
8: பிற்பகல் 3:30 சங்க

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் 6 வேதவள்ளி பாடியிருக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறுகிறது. முதலில் சுற்றும் ஒளிவட்டம் என தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம்.

0: காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி

0: இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை A அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா A அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர்.
3: நாள் முழுக்க துடி துடிப்பாக சுழன்று கொண்டிருந்த

அவள் துடிப்பு அடங்கி துள்ளல் ஒடுங்கி துடுக்கு ஓய்ந்து துரும்பு போல விழுந்து கிடப்பாள். ஆனால் கண்ணிமைக்கும் அந்த சின்னஞ்சிறு நேரத்திற்குள் கதவுகள் தட்டப்பட்ட ஓசை வானத்தை பிளந்தது. யாராம்? ஓங்கார குரல் எடுத்து ஓலமிட்டாள் ரேவதி. மறு இமைப்பில் நிலைப்படியிலே எதிரொலித்த அந்த குரலை கேட்டதும், ஆ, நீங்களா என்று மெய்மறந்து மகிழ்ச்சி பெருக்கில் கூவினாள். துப்பாக்கியை எரிந்தபடி ஓடினாள், வேகமாக ஓடினாள். கதவுகள் திறக்கின்றன, ரேவதியின் கண்களும் திறக்கின்றன. ஞானசீலன் நின்றார். வாங்க வாங்க. அசலான மாப்பிள்ளையாகவே நின்றார் ஞானசீலன். உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்தினால நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே? உங்க புண்ணியத்தில் நானும் நல்லாவே இருக்கேன். கருமாரி தான் உங்களை அனுப்பி வச்சாளா? எங்கள் குழலி என்னை அனுப்பி வச்சது. அப்படிங்களா? அப்படி தாங்க. உட்காருங்க. உட்காரலாமா? ஏன் இப்படி கேட்குறீங்க? கேட்டது தப்புங்களா மணி? தப்பு இல்லைங்களா? மன்னிக்கணும், தவறு என் பேரில் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. மனிதர் மாறிவிட்டாரே. பரவாயில்ல, நீங்கள் உட்கார்றீங்களா? நன்றி. ஞானசீலன் உண்மையின் பிரதிநிதியாகவும் ஒழுக்கத்தின் சாட்சியாகவும் கம்பீரமான மிடுக்கோடு சோஃபாவில் அமர்ந்தான். சஃபாரி உடுப்புகள் அவனது அழகுக்கு அழகு சேர்த்தன. புதிதாக முளைத்திருந்த இளைய மீசை புது கருக்கோடு பொலிந்தது. மீனாட்சி குங்குமத்திலே ஆச்சரியக்குறி வியந்தது. நீங்கள் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லைங்களே. ரேவதி ஓரக்கண்ணால் பேசினாள். அதை இதுவரை நீங்கள் கேட்கவே இல்லைங்களே. ரேவதிக்கு இன்னும் கூட நெஞ்சழுத்தம் குறைந்ததாக தோன்ற காணுமே. சரி, சொல்லுங்க. நீங்கள் பத்திரிக்கையில் கொடுத்திருந்த மணமகன் தேவை விளம்பரம் பார்த்தேன். அது தொடர்பாக தான் உங்களை நேரில் காண இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். செல்வி ரேவதி. ஓ, அப்படியா? ரேவதிக்கு சின்ன ஏமாற்றம். சிறிது நேரத்தில் எவ்வளவு பெரிதாக ஏமாந்து விட்டோம் என்று முகத்தை சுழித்தாள். ஆமாம் மம்மணி, அந்த விளம்பரம் உங்களையும் விட்டு வைக்கல போல இருக்கு. என்ன, விட்டு தான் வச்சிருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் என் நண்பர் சிதம்பரம் வழியாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச வரையிலும் நல்லதாக போச்சு. இல்லாட்டி இந்த பிறவியில் நான் உங்களை திரும்பவும் சந்திச்சிருக்க முடியாது தான். ரேவதியின் புனிதமான அந்தரங்க மனதில் ஓர் மனோலயமான பிரார்த்தனை சரணாகதி அடைந்திட அவள் மெய்மறக்க நேர்கிறது. கருமாரி, இவரை நீயே தான் என்னிடம் அனுப்பி வச்சிருக்கிறதே. நீ பேசாட்டியும் உன் நல்ல புத்தியும் புண்ணியத்தினால நான் இத்தனை காலமும் அனுபவித்த சலனங்களையும் சஞ்சலங்களையும் மான மரியாதையோடு கடந்து நானும் நல்ல புத்தியை பெற்றுக்கிட்டேன். என் முன்னாள் கணவரான ஞானசீலனை நீ எனக்கு நிரந்தரமாக கணவராக ஆக்கி வைப்பதன் மூலமாக தான் எனக்கு உண்டான ஒரு நல்ல பாதையை உன்னால் திறந்து வைக்க முடியும். அப்போ தான் எந்த நிமிடத்துலேயும் நான் செத்தாலும் என் உயிர் நிம்மதியாக பிரியவும் வழிவகுக்கும். சுய தரிசனம் முடிந்து விழிப்படைகிறாள் அவள். எதிரே உயிரும் உடம்புமாக காட்சியளிப்பது ஞானசீலன் அல்லவா? ஓ, ராஜராகம் அவளுக்கு, ரேவதிக்கு, டாக்டர் ரேவதிக்கு பிடிப்பட்டு விட்டதோ? இன்றுதான் ரேவதியை நேருக்கு நேர் பார்க்கிறான் ஞானசீலன். அவர்கள் பிரிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ரேவதியை வேடிக்கை பார்ப்பது போலவும் பார்த்தான் அவன். நீங்கள் திடுதிடுப்புன்னு தீவிரமான யோசனையில் மூழ்கி போகிறதுனால நானும் வெறுமனே இருந்தேன் என்றான். யோசனைக்கு என்ன குறைச்சல், காரியம் கை கூட வேணுமே. ரேவதி விரக்தியுடன் பேசினாள். நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி அது கை கூடாமல் தப்பி போயிட முடியுங்களா? உங்கள் நல்ல வாக்கு நல்லத்தனமாக பழிச்சா சரிதானுங்க. அது கிடக்கட்டும், பேட்டிக்கு நான் தான் தாமதமாக வந்துட்டேனா? நீங்கள் வர்றதுக்கு ஒரு மாத்திரை பொழுது தாமதிச்சிருந்தா கூட இந்நேரம் நான் லேட் ரேவதியாக தான் ஆகியிருப்பேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது கிடக்கட்டும், இப்போது நான் என்ன செய்யணும்?
நீங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்த மணமகன் தேவை அப்படிங்க.

0: அதிநவீன சுயம்பரத்துக்கான போட்டியில் பங்கு கொள்ள வந்து உங்களோட பேட்டிக்காக காத்திருக்கிற ஒரு வேட்பாளர் நான். எனக்கு நேரமாகுது, சீக்கிரமாக பேட்டியை முடித்து என்னை அனுப்பி வைங்க டாக்டர் ரேவதி. கட்டுப்படுத்தி கொண்ட ஒழுங்கோடும் நிதானத்தோடும் அமைதியாக பேசினார் ஞானசீலன். தீயிலே வீழ்த்தப்பட்ட ரோஜா பூவாக வாடி துடித்தாள் ரேவதி. உந்தி கமலத்தின் பொங்கி புரண்ட சுடுநீர் வெள்ளம் கண்களிலே வடிகால் கட்டி பாய்ந்தோடிற்று. மேனி நடுங்கியது. நெஞ்சி ஆற்றாமையோடு பிசைந்து கொண்டாள். நீங்கள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்க என்று கேட்டு விம்மினாள். அப்போது சிரித்தது ஞானசீலன் தானா? நான் உங்களை சோதிக்கிறனா? அடக்கடவுளே, உங்களுக்கே உங்கள் விஷயம் மறந்து போச்சா என்ன? மிஸ் ரேவதி, இப்போ என்ன சோதிக்க வேண்டியது நீங்கள் தான். தொடங்குங்கம்மா என்று மீண்டும் கேட்டுக்கொண்டார். உங்களை சோதிக்க நான் யார்? நீங்கள் மிஸ் ரேவதி, மிஸ் டாக்டர் ரேவதி. ஞானசீலன் மீண்டும் சிரித்தார், ஏளனமாகவே சிரித்தார். ரேவதி ஆண்மையின் கம்பீரமான செருக்கோடு குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி உயர்த்துகிறாள். நேர்கொண்ட பார்வையால் ஞானசீலனை பார்வையிட்டாள், அளந்தாள், சோதித்தாள். இவரை, மிஸ்டர் ஞானசீலனை மறுபடியும் பார்க்கறதுக்கு 10 ஆண்டுகள் இடைவெளி தேவைப்பட்டிருக்கிறதே. என் கோபாவேசம் முழுவதும் தனிஞ்ச காலத்தில் அவர் கண்காணாமல் எங்கேயோ போயிட்டார். இடையில ஒரு வாட்டி எங்கேயோ இருந்து அவரை திரும்ப சந்திக்கிற பொன் வாய்ப்பை என் தாய் எனக்கு கொடுக்க மனசு இறங்கியிருந்தா என்னோட மன்னிப்பு கடிதத்தை அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டேனா? இதழ்கள் விலகின. என்னவோ சொல்ல துடித்தாள். மிஸ் ரேவதி, நான் கதை கேட்க வரவில்லை. மிஸ்டர் ஞானசீலன், நானும் கதை சொல்ல விரும்பவில்லை. ரேவதி என்று ஆவேசமான ஆத்திரத்தில் கூவினார் ஞானசீலன். நீங்கள் போடுற கூச்சலை கேட்டு பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் கொக்கு இல்லை. நான் யார் தெரியுமா? நான் வெறும் ரேவதி இல்லை, நான் மிஸ்ஸஸ் ரேவதி ஞானசீலன். ஆமாம், புரிஞ்சுக்கோங்க. ஆத்திர ஆவேசத்தில் உணர்ச்சிகள் கொப்பளிக்க விடை கூறினாள் ரேவதி. உங்களை இனித்தான் நான் புரிஞ்சுக்கிட போகிறேன்னா? சும்மா ஏன் நாடகம் போடுறீங்க? நாடகம் போடுறது நீங்கள் தான். உங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து சிதம்பரம், சமூகவேசி மாதங்கினி, ராத்திரி ரவுடி முத்தையன், இத்தனை பேர்களையும் தொட்டு பாருங்க. ஞானசீலன் நாடகம் போட்டதும் நடிப்பதும் நீங்களே தான்ற உண்மையை நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போவும் நீங்கள் என்னை குற்றவாளி ஆக்குறீங்க டாக்டர் ரேவதி. உண்மை அதானே? என்ன மிஸ்டர் ஞானசீலன்?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசம் ஊட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00. நேயர்கள் இனி கேட்கலாம் மகளிர் நேரம். இந்நிகழ்ச்சியில்

நங்கையர்கள் தங்களின் மனம் கவர்ந்த பாடலையும் தெரிந்த குறிப்புகளையும் பகிரலாம், ரசிக்கலாம். அதற்கு அழைக்கலாம் 04132275240 அல்லது 04132275250 என்ற எண்களை. இந்த நிகழ்ச்சி பாவையருக்காக மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: நான் பண்ருட்டி திருவதியிலிருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: படம் பண்ணையாரும் பத்மினியும்.
0: சரி.
1: உனக்காக பிறந்தேனே எனது.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் இருந்து கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், மதிய வணக்கம்.
0: யார், எங்கிருந்து
1: சார்? திருவாரூர் மாவட்டம் கூடூர், மாலாதேவி ரவீந்தர் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு. மாணிங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: எனக்கு முந்தானை முடிச்சு படத்துல இருந்து சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பு விழி, அந்த பாடல் ஒளிபரப்புங்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றிம்மா, நன்றி.

நேரம் 1:16. புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம்.

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: கௌசல்யா, லாஸ்பெட்ல இருந்து.
0: என்ன பாடல்?
1: கருப்பசாமி குத்தகைக்காரர் படத்திலிருந்து உப்புக்கல்லு பாட்டு.
0: நீ கேட்ட பாடல் வருது, கேட்ட விஷயங்கள், நன்றி.

0: நேரம் 1:28. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் மகேஸ்வரி பேசுறேன், சாந்தி நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வெற்றிவேல் படத்துல இருந்து ஒன்ன போல பாட்டு போடுங்க.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: திருப்பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 1:34. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: யார் இங்கிருந்து?
4: நான் சீர்காழியிலிருந்து சுஜிதா பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல்?
4: எனக்கு கல்வனியின் காதலி படத்துல இருந்து ஏனோ கண்கள் பாட்டு போடுங்க சார்.
3: நீ கேட்ட பாடல் வருது, கேட்டு செய்யுங்கள். நன்றி.
4: நன்றி சார்.

0: மகளி நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: கலைவாணி, திருவாரூர்ல இருந்து.
0: என்ன பாடல்?
1: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து செண்பகமே பாடல்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல இருந்து கேளுங்கள். நன்றி.
1: நன்றி.

நேரம் 1:45. புதுச்சேரி ஆகாஷ்வாணியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது காக்க காக்க படப்பாடல்.

நேயர்கள் இனி கேட்கலாம். சீரான இசையால் சிறப்பான வரிகளில் கேட்க கேட்க திகட்டாத பழைய பாடல்களின் தொகுப்பாய் என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாத காணிக்கை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: என்றும் இனிவி நிகழ்ச்சியில் அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடியிருக்கும் பாசமலர் படப்பாடல்.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும்
2: பார்க்கணும். நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு

நேரம் 2:25. என்றும் இணைவி நிகழ்ச்சியில் அடுத்து பெரிய இடத்து பெண் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்

நேரம் 2:33 என்றும் இனியவின் நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் ஊர்தாய் மக்கள் படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் ஆர். விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ. ஹேமாதேவி.
2: வணக்கம் நேயர்களே, என்னோட இன்னைக்கு கிளாஸுக்கு என்னோட மாணவி ஹேமா வந்திருக்காங்க. போன்ஜூர் ஹேமா.
3: போன்ஜூர் மதம்.
2: இன்னைக்கு வகுப்புல நாம லஃபமி க்ரீ துஜோர் அப்படின்ற பாடத்தை படிக்கலாம். லஃபமி க்ரீ துஜோர்னா எப்பவும் சத்தம் எழுப்பிக்கொண்டே இருக்கும் ஒரு குடும்பத்தை பத்தி இன்னைக்கு படிக்க போறோம். நீங்க பிரெஞ்சுல படிங்க, நான் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். ஆரம்பிங்க.
3: லஃபமி க்ரீ துஜோர்,
2: எப்பொழுதும் சத்தம் போடும் குடும்பம்.
3: C'est dans un beau petit village caché au milieu des champs que habite la famille Crie Toujours. Si vous passez par là, vous reconnaîtrez facilement leur maison. Elle n'est ni plus grande, ni plus haute, ni plus belle, ni plus n'importe quoi que les autres maisons du village. Mais elle est plus brillante. Pour la trouver, laissez-vous guider par vos oreilles.
2: Guider par vos oreilles.
3: Guider par vos oreilles.
2: Vos oreilles.
3: Vos oreilles.
2: Ok. Arthur?
3: Chaque membre de la famille, Crie Toujours, possède une voix stupéfiante.
2: Very good. அழகா படிச்சீங்க. ஒரு அழகான சிறிய கிராமத்தில் வயல்களின் நடுவே க்ரீ துஜோர் குடும்பம் வாழ்ந்தது. அந்த பக்கம் போனால் அவர்களின் வீட்டை ஈஸியாக அடையாளம் காணலாம். அவர்களின் வீடு அந்த கிராமத்தில் மற்ற வீடுகளை விட மிக பெரியதோ, அல்ல மிக உயரமானதோ, அல்ல மிக அழகானதோ இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அது மிகவும் சத்தம் உடைய அந்த வீட்டை அடையாளம் கொள்ள நீங்க உங்க காதுகளை

0: நம்பலாம். ஏனென்றால் கிரீதுஜூர் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வித்தியாசமான குரல். மேல் கொண்டு படிங்க.
1: Quand un petit Kritoujour chuchote à son frère Jumeau, aide-moi à attraper ce pot de confiture. On l'entend brailler jusque sur la place de l'église.
0: Kritoujour குடும்பத்தின் சிறிய பையன், அவன் இரட்டை சகோதரனிடம், எனக்கு இந்த ஜாம் பாட்டிலை எடுக்க உதவி செய் என்று மிகவும் பொறுமையாக கூறினால் கூட சர்ச்சினில் உள்ளே கேட்கும். அடுத்து படிங்க.
1: Quand mademoiselle Kritoujour parle à ses frères des achats qu'elle compte aller faire cet après-midi à la ville, ses hurlements font trembler toutes les vitres du village.
0: கிரீதுஜூர் குடும்பத்தின் இளம்பெண் தன் சகோதரர்களிடம் தான் அன்று மதியம் சிட்டிக்கு சென்று வாங்க போகும் பொருட்களை சொல்லும் பொழுது அவளது அலறல்கள் கிராமத்தில் உள்ள அனைத்து கண்ணாடிகளையும் அதிர செய்யும். அடுத்து படிங்க.
1: Quand même Kritoujour dispute ses enfants.
0: இருங்க ஹேமா. Quand madame Kritoujour.
1: Quand madame Kritoujour dispute ses enfants qui viennent à table sans s'être lavé les mains, on entend les rugissements de la tempête jusque dans un ferme des écarts.
0: Dans les fermes des écarts. OK. கிரீதுஜூர் குடும்பத்தின் தலைவி தன் குழந்தைகள் ஹேண்ட் வாஷ் செய்யாமல் சாப்பிட வந்தால் அவள் குழந்தைகளை திட்டும் சத்தம் தூரத்து வயல்களில் உள்ள வீடுகளில் இடி விழுவது போல் கேட்கும். அடுத்து படிங்க.
1: Quand monsieur Kritoujour est en colère parce que quelqu'un a fini la bouteille d'eau fraîche sans en remettre une autre au réfrigérateur, le clocher de l'église vacille, les cloches sonnent, les verres tintent dans tous les vacilliers du village.
0: Dans tous les vaisseliers du village.
1: Les volets battent dans les fermiers les plus éloignés.
0: கொஞ்சம் நிதானமா படிங்க. Les volets battent dans les fermes les plus éloignées. மேல் கொண்டு படிங்க.
1: Les arbres frémissent dans les ailes, les oiseaux s'enfuient, le bétail s'arrête de brouter,
0: et ses éclats de voix
1: s'éparpillent sur tout le territoire de la commune, qui est pourtant fort étendu.
0: OK. கிரீதுஜூர் குடும்பத்தின் தலைவன் யாராவது தண்ணி குடித்து விட்டு மறுபடி ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கவில்லை என்றால் அவர் கத்துவார். அவரது குரல் சர்ச் மணிகுண்டு உடைந்து கீழே விழுவது போல் ஆடும். மணி தானாக அடித்து கொள்ளும். ஒட்டுமொத்த கிராமத்தில் உள்ள அனைத்து அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடிகளும் நடுங்கி அதிரும். மிக தூரத்தில் உள்ள பண்ணைகளில் உள்ள ஷட்டர்ஸ், விண்டோஸ்களின் மரக்கதவுகள் அடித்து கொள்ளும். இயற்கையாக உருவாகிய தோட்டத்தில் உள்ள மரங்கள் நடுங்கும். மிருகங்கள் உணவு அருந்துவதை கூட நிறுத்தும். மேலும் அவரது குரலின் அதிர்வு அந்த மிக அதிக பரப்பளவு கொண்ட முழு கிராமத்திலும் கேட்கும். அடுத்து படிங்க.
1: On entend tout ce qu'ils disent, on sait tout ce qu'ils font. Les cris toujours mettent la télévision en marche assez fort pour l'entendre malgré la radio que mademoiselle Kritoujour laisse fonctionner dans sa chambre et qu'il ne vient à l'idée de personne de fermer.
0: OK. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். கிரீதுஜூர் குடும்பம் டிவியை மிக சத்தமாக பார்ப்பார்கள். எந்த அளவிற்கு அதிக சத்தம் என்றால் அவர்களின் மகள் அறையில் கேட்கும் ரேடியோ சத்தத்தை மீளும் அளவிற்கு இருக்கும். யாரும்

0: அதை நிறுத்த மாட்டார்கள். மேல படிங்க.
1: La vieille pendule paysanne sonne la cocotte minute siffle le réfrigérateur ronronne
0: la ronronne
1: ronronne la machine à laver bourdonne un robinet fait quelque part
0: fuit quelque part
1: un robinet fuit quelque part un volet grince et bat au grenier le vent s'engouffre dans la cheminée la radio diffuse un solo de batterie un jumeau l'accompagne en battant la mesure sur son verre avec la lame de son couteau la télévision s'emballe la sonnerie du téléphone insiste puisque personne ne répond et tout le monde déjeune gaiement chez les crie toujours dans les maisons voisines on entend hurler par-dessus le vacarme c'est un peu comme un chœur dont cœur dont on comprend mal les paroles il y a une basse de ténor un alto un soprano mais on est toujours sûr qu'il chante la même partition
0: mais on n'est jamais sûr qu'il chante la même partition
1: pardon madame mais on n'est jamais sûr qu'il chante la même partition
0: OK பழமையான பெண்டுலம் கடிகாரம் மணி ஒலித்தது. குக்கர் விசில் சத்தம் கேட்டது. ஃப்ரிட்ஜ் ஒலி எழுப்பியது. வாஷிங் மிஷின் சத்தம் போட்டது. கான் ஒழுகியது. ஜன்னல் கதவு அசைந்து அடித்து கொண்டது. சிம்னியில் காற்று அலை மோதியது. ரேடியோவில் ஒருவர் தனியாக ட்ரம்ஸ் வாசிக்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகி கொண்டிருந்தது. இரட்டையர்களில் ஒருவர் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றாற்போல் தன் வயிற்றில் தன் கத்தியின் கைப்பிடி கொண்டு தாளம் போட்டான். டிவி அணைந்துவிட்டது. போன் மணி அடித்தது, ஆனால் யாரும் எடுக்கவில்லை. கிரீதுஜூர் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக உணவு அருந்தினார்கள். அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் அவர்களது அலறல் கேட்டது. தெளிவாக பேச்சு புரியவில்லை, ஆனால் அது ஒரு கும்பலாக கூச்சலிடுவது போல் இருந்தது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு ராகத்தில் பாடினார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரே பாடலை பாடவில்லை. அடுத்து படிங்க.
1: Les voisins, eux, savent que c'est la famille Pritoujou qui est en train de déjeuner ou de dîner. Ils parviennent à déchiffrer les mystérieux dialogues couarés diffusés par de gigantesques
0: Haut-parleur
1: branché sur amplificateur géant.
0: என்ன சொல்கிறார்கள்? நெய்பர்ஸ்க்கு தெரியும் கிரீ துஜூர் குடும்பம் உணவு அருந்துகிறார்கள் என்று. அவர்கள் அந்த குடும்பத்தினர் உரையாடுவதை பெரிய ஸ்பீக்கரில் கேட்டு அர்த்தம் புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டனர். அடுத்து படிங்க.
1: En réalité, la famille Cree toujours c'est parfaitement entendu les sons.
0: Le sens.
1: Le maître a dit que je savais bien ma récitation. A remarqué doucement un jumeau. Mais c'est à moi qu'il a mis la bonne note. A murmuré l'or. Il vous a encore confondu, a dit la sœur en souriant. Satané gamien.
0: Il vous a encore confondu, a dit la sœur en souriant.
1: Il vous a encore confondu, a dit la sœur en souriant.
0: Satané en souriant.
1: Satané gamien.
0: Gamin. Satané gamin.
1: A soupiré le père. Ne pouvez-vous pas être sérieux? Tâchez de bien travailler.

0: travailler tous les deux, a dit la mère en élevant à peine la voix.
1: Sari. உண்மையில் கிரீ தூஜூர் குடும்பம் நன்றாக அர்த்தத்தை புரிந்து கொண்டனர். பொறுமையாக இரட்டையரில் ஒருவன் கூறினான், ஆசிரியர் நான் நன்றாக மனப்பாட செய்யுளை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். மற்ற ஒருவன் முணுமுணுத்தான், ஆனால் அவர் எனக்குதான் நல்ல மதிப்பெண் கொடுத்தார் என்று. தங்கை சிரித்து கொண்டே சொன்னாள், அவர் உங்களை நன்றாக குழப்பியிருக்கிறார். அப்பா கத்தினார், மட சாம்பிராணி பசங்களா, உங்களால சீரியஸா இருக்க முடியாதா? அம்மா சற்று குரலை உயர்த்தி பேசினாள், இருவரும் நன்றாக படியுங்கள் என்று. சரியேமா, இப்ப வந்து நம்ம கிரீ தூஜூர் ஃபேமிலியில ஒருத்தவங்க ஒருத்தவங்கள எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்கன்றத பார்த்தோம். இதோட நம்ம நிறைவு செஞ்சுப்போம். அடுத்த கிளாஸ்ல மறுநாள் வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாக்கலாம். மெர்சி ஹேமா.
0: மெர்சி மதம்.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ ஹேமாதேவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மிக அதிகமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், மேல்பவானி ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர், உபாசி, டிஆர்எஃப், ஏடபிள்யூஎஸ், 7 சென்டிமீட்டர், சின்கோனா, சோலையார் தலா 6 சென்டிமீட்டர், எமரால்ட், வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுக்கா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து, தாலுக்கா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிகளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர்.

0: விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும், சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தில் டு பகல்ஹாய் என்ற ஹிந்தி படப்பாடல். பாடியவர்கள் உதித் நாராயண், லதா மங்கேஷ்கர்.

0: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாட்டி என்ற மலையாள படப்பாடல் பாடலை பாடியவர் சாய் அபயங்கர்.
1: ட்ரோஃபி அடிக்க முடிக்கிறதா?
2: ட்ரோஃபியா?

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.

சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் டி எம் கிருஷ்ணா பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறுகின்றன. தொடக்கமாக நீலகண்டம் என தொடங்கும் கேதார கவுளை ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி.

அடுத்து மாதவ மாமவ என தொடங்கும் நீலாம்பரி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கம்.

0: நிறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: சங்கீத சாரலில் அடுத்து சிவகாந்த சம்போ என தொடங்கும் ஹமீர் கல்யாணி ராகம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த ஆதிசங்கரர் இயற்றிய பாடல்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: சங்கீதசாரலின் நிறைவாக மாற்றறியாத என தொடங்கும் சுருட்டிராகும் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் அமைந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி எம் கிருஷ்ணா பாடியிருந்த பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:30.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது மூவேந்தர் மூவிஸ் வழங்கும் நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் முரளி, ரேகா, சினிஜெயின், சக்கரவர்த்தி, ராஜாத்தி, எம் ஆர் கே, ஒரு விரல் கிருஷ்ணாராவ், ஓமகுச்சி நரசிம்மன் மற்றும் பலர். இசை சந்திரபோஸ். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ஆர்ஜி இளவழகன்.

0: வழி இல்லை. உன்னை பத்தி நல்லாவே ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். ஏசியில இருக்கும்போது நல்லா குழு குழுந்தா இருக்கும், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான்டா லவ்வும், கட் ஆயிடுச்சு லைஃபே எரிய ஆரம்பிச்சிடும்.
1: எவ்வளவு பெரிய தத்துவம்,
0: உனக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா அலர்ஜியா இருக்கும்ல. ஐ நோ தட்ஸ் எ ஹேபிட். இருந்துட்டு போட்டுண்டா, அந்த சந்தோஷம் உனக்கு லைஃப் லாங்கா இருக்கணும் தான்டா நான் ஆசைப்படுறேன். பாதிக்கப்பட்டவன் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா சரி.
1: அவன் புரிஞ்சுக்கவும் போறதில்ல, திருந்தவும் போறதில்ல.
0: எனிமி நம்பர் டூ என் கதை இருக்கட்டும், உன் கதை என்னாச்சு?
1: இன்டர்வியூ என்னைக்குதான் குடிக்கிட்டே போகுது, வேலை கிடைச்ச பாடு இல்ல.
0: கௌரி,
1: திங்கக்கிழமை சோமவாரம் ஒரு பொழுது விரதம்.
0: ஓஹோ, பட்னிக்கு இப்படி ஒரு பேரா? டைம் ஆகுது, காசு தரேன், போய் சாப்பிட்டு வா.
1: இந்த நான் பிச்சைக்காரன் இல்ல, உன்கிட்ட வாங்கி சாப்பிட.
0: அதிகமா பேசாத, ஃப்ரெண்ட் கொடுத்தா தான பிச்சையா?
1: இத பாரு வித்யா, இன்னைக்கு இவன் சாப்பாடு போடுவான், நாளைக்கு நீ சாப்பாடு போடுவான், காலத்தை கடத்திட்டா வேலையை பத்தி நினைப்பே வராது. அடுத்த வேளை சோறே கேள்விக்குறியா இருந்தா தான் வேலை தேடுங்கிற வெறியும்.

0: உழைச்சி சாப்பிடுங்கிற ஆசையை வரும். நீங்க ரெண்டு பேரும் உதவி பண்றதா நினைச்சு என்ன சோம்பேறிய மாத்திராதீங்க. குட் நைட். டேய் வித்யா கொஞ்சம் சீக்கிரம் வாடா, இன்டர்வியூ போறோம்.
1: அதுவும் அம்பத்தூர்டா, அதுக்காக பாதியிலே வர சொல்றியா? குளிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன்.
0: டேய் ப்ளீஸ் டா,
1: சுத்தி போக மாட்டேங்குது.
0: சீக்கிரம்
1: போல
0: பஸ் செலவும் டீ காசும் மிச்சம். நான் இன்னைக்கு இன்டர்வியூ போகல.
1: எப்பா வேலை எல்லாம் வீடு தேடி வராது, கஷ்டப்பட்டாதான் வேலை கிடைக்கும்.
0: தெரியும்டா, இன்டர்வியூ போய் டைம் வேஸ்ட் பண்றதை விட வித்யா பார்த்துட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவது இருக்கும்.
1: ஆமா, இவருக்கு சேவை பண்ணி பேர் வாங்க போறாரு. ஏய் மருந்து எல்லாம் ஒழுங்கா சாப்பிடு, ஜூஸ் பிழிஞ்சு அவனுக்கு கூட வரட்டா. டேக் கேர். என்னை பத்தி கவலைப்படாதரா, முதல்ல நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு.
0: அழுத்து போச்சுற வித்யா, உடம்புல இருக்கிற உறுதி மனசுக்கு இல்ல.
1: உன் ஆதங்க எனக்கு புரியுதுடா. ஏமாற்றம் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு புது அனுபவம்டா. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். தோல்வியை பார்த்து பயப்படாத, எதிர்த்து போராடு, நிச்சயமா வெற்றி கிடைக்கும்டா. சொன்னா கேடு, இன்டர்வியூ போடா. விஷ் யூ குட் லக்.
2: இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கலாம் சார்.
2: கேட்ட கேள்விக்கு கவனமா பதில் சொல்.
3: எஸ் சார்.
2: கண்ணா பின்னான்னு சொன்ன எனக்கு கோபம் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்?
3: சரி சார்.
2: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு ஹேண்ட், அதாவது ஒரு கையில எத்தனை விரல் இருக்கும்?
3: அஞ்சு விரல் இருக்குது சார்.
2: சபாஷ், கரெக்டா சொல்லிட்டே. செகண்ட் க்வெஸ்சன், இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், கவனமா பதில் சொல்லணும். புரிஞ்சுக்கீங்களா? புதன்கிழமைக்கு அடுத்தது இன்னா கிழமை?
3: வியாழக்கிழமை சார்.
2: மை காட், கரெக்டா பதில் சொல்லிட்டேன். தேர்ட் க்வெஸ்சன், டேக் யுவர் ஓன் டைம், இது வந்து உங்க லைஃப் பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்ட்? செவன், அதாவது ஏழுக்கு அப்புறம் அங்கிருந்து இப்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. உனக்கு வேலை கூட்டிட்டேன், நீ ஜாயின் பண்ணிக்கலாம்.
3: தேங்க்யூ சார்.
2: உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் என்ன தைரியமா கேட்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்
0: சார்?
2: என்ன குரல் மாறி போச்சு
0: சார்?
2: மிஸ் மேன், வாட் தி மேட்டர்?
0: இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்.
2: இன்டர்வியூ இன்டர்வியூ இன்டர்வியூ. ஆல்ரைட், நான் இன்டர்வியூ பண்றேன். நான் க்வெஸ்சன் கேட்கிறேன், நீ ஆன்சர் கொடு. ஆ, அண்டர்ஸ்டாண்ட்? ஆ, உனக்கு வந்து சமைக்க தெரியுமா?
0: தெரியாது.
2: இவளுக்கு தெரியும். சரி, அத்தோடு செகண்ட், உனக்கு லிப்ஸ்டிக் போட தெரியுமா?
0: தெரியாது.
2: ஆ, இதுக்கு தெரியும். சீ தட், இன்ன அழகா போட்டுக்குதுன்னு பார். ஓ, லாஸ்ட் க்வெஸ்சன், நீ என்ன பார்த்து கண்ணடிப்பியோ?
0: மாட்டேன்.
2: இது நல்ல கண் அடிக்கும். இதுக்கு முன்னால கண்ணாச்சினே தான் இருந்தது. அதனால நீ என்ன பண்ற, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. யூ கோ, நீ வெளியே போகலாம். முக்கியமான மேட்டர் பேச வேண்டியிருக்குது. ப்ளீஸ்,
0: எனக்குன்னு சில தகுதி எல்லாம் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்த இன்டர்வியூ போனேன், லஞ்சம் கேட்டேன், பலார்னு கன்னத்துல அரைஞ்சேன். எனக்கு அறையவும் தெரியும். இன்னொரு இடத்துல பிளேடால கீறினேன், எனக்கு கீரவும் தெரியும். கொலை தான் செய்யல, ஆசையா இருக்கு. கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு வேலை தரலாம். இத மாதிரி கவர்ச்சி காட்டி வேலை வாங்குற பொண்ணுங்களை அழிச்சிடணும்.
2: You go, you come. உனக்கு எவ்வளவு சம்பளம் நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்.
0: நில்லு, ஒன்ன மிரட்டி தகுதி இல்லாத இந்த வேலை எனக்கு வேண்டாம். இனிமேலாவது இன்டர்வியூக்கு வரவங்கள வேலைக்கேற்ற கேள்வி கேளுங்க. சாக்கலை.

0: அவன் வெளியே போட்டான், நீ ஒன்னும் கோச்சுக்காத குஞ்சிக்கோ.
1: என்னது இப்படி பேசாம இருந்த, எப்படி ஏதாவது பேசுங்க.
2: லவ்வர்ஸ் பீச்சுக்கு வந்தா ஏதாவது பேசிட்டே இருக்கணும், இல்லாட்டி பெரிய டூயட் சாங்கா பாடணும். பாரச்சே, இன்னைக்கு என்ன பண்றோம், நாம ரெண்டு பேரும் மௌனமா இருக்கோம். ஓகே
1: அப்படிங்கறீங்க. ஓகே ஓகே, யூ கீப் சைலன்ட்.
3: தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சார், சார் சார் சார் சுண்டல் வாங்க சார், சூப்பரான சுண்டல் சார். ஏக்கா நீயாவது சொல்லுகா சார், சார் சுண்டல் வாங்க சார். சரியான செவிட்டு முன்னங்கடா.
2: மிஸ்டர் என்ன ஜாலியாக கூட பேச ஆரம்பிக்கல சார், கொஞ்சம் பேசணும், அப்புறம் பாடணும், அப்புறம் என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு சார். கொஞ்சம் போங்க சார்.
3: சுண்டல்
2: சுண்டல் வேணாண்ணே, லாட்டரி டிக்கெட் வேணாம் சார். ஐயா அண்ணா போங்கண்ணா, அங்கே பாருங்களேன் குடும்பத்தோடு குளிச்சுட்டு இருக்காங்க, போங்களேன் போங்க ப்ளீஸ். என்னது இது, நான் லவ் பண்ணுன்னா பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கு, ப்ளீஸ் போங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.

0: நல்லா இருக்கடா, நல்லா இருக்கு. ஒரு எம்ஏ படிச்சவன் செய்யற வேலை கிடாது.
1: படிப்புக்கு பசி தெரியாதுடா, பொழப்பு நடத்தும்ல அதான் போஸ்ட் ஓட்டுறேன்.
0: சும்மாறா, உன்னை பார்த்தாலே பாத்திக்கிட்டு வரும்.
1: நீ தான்டா அடிக்கடி சொல்வ, கையில பச இருந்தா தான் நாலு பேர் மதிப்பாங்கன்னு. கையில பச இருக்கு, நீ ஏன் மதிக்கலையடா?
0: ஹலோ சித்ரா, நான் சந்திரா பேசுறேன்.
2: சந்திராவா, எப்படி இருக்கீங்க?
0: ஐம் ஃபைன். ஒரு வாரம் பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்.
3: ஆமா, என்ன ஒரு வாரம் ஒண்ணு பார்க்க முடியல?
2: ஆமா சந்திரா, வீட்ல ஃபங்க்ஷன்.
0: நான் உன்னை இமீடியட்டா பார்க்கணும்.
2: நானும் உங்களை பார்க்கணும். இன்னைக்கு மீட் பண்ணலாமா? பை தி பை, இன்னைக்கு என்னோட பர்த்டே.
0: உன் பர்த்டேவா? பிளடி ஃபூல். யோ, ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல? வழக்கம் போல இன்னைக்கு நம்ம பீச்ல சந்திக்கிறோம். ஓகே பை.
2: ஓகே பை.

0: உங்களுக்காக நான் half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஆ உனக்காக 6 நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக half an hour வெயிட் பண்ண கூடாதா?
0: இந்த ஸ்வீட்.
1: ஓ many many happy returns of the day.
0: இன்னொரு ஸ்வீட் நியூஸ்.
1: என்னது?
0: என்னோட மேரேஜ் இன்விடேஷன்.
1: மேரேஜ் இன்விடேஷன்? இதென்ன பர்த்டே ஜோக்கா?
0: ஜோக்கா? சீரியஸ். என்னோட தாய் மாமா அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. உடனே மேரேஜ் நடத்தணும்னு வீட்ல சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்ல. அதா உங்களை இத்தனை நாள மீட் பண்ண முடியல. நிச்சயதார்த்தம் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
1: சித்ரா

0: நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா?
1: ஓ எஸ், லவ் வேற, லைஃப் வேற.
2: லவ் வேல பேசி வித்துட்டியா?
1: நாகரிகமா பேசுங்க சந்திரா. லவ்ங்கிற பேர்ல லைஃப் அழிச்சுக்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, படிச்சவ, ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவ.
0: காசுக்காக காதல ஏலம் போடுற உங்க ஸ்டேட்டஸ நான் என் கால் தூசிக்க சமமா மதிக்கிறேன்.
1: கோவப்படாம திங்க் பண்ணுங்க. நாளைக்கே உங்க கம்பெனி எம்டி தம் பொண்ணையும் கொடுத்து கம்பெனி உங்க பேர்ல எழுதினா அத வேண்டாம் சொல்வீங்க? ஏத்துக்கிறதா புத்திசாலி தரும். பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க.
0: கரெக்ட். நான் உங்ககிட்ட தியரிட்டிக்கலா நடந்துகிட்டேன், பிராக்டிக்கலா மூவ் பண்ணிருந்தா நீ இப்படி பேசிருக்க மாட்டேன்.
1: பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ரோட்ல நடக்கும்போது கால்ல கண்ணாடி குத்திட்டா எடுத்து போட்டுட்டு கட்டு கட்டிக்கிறோம், காலையா வெட்டிடுறோம். இல்ல சந்தோஷமா பழகணும், சந்தர்ப்பம் சூழ்நிலை அத அனுசரிச்சு சந்தோஷமா பிரியவும் கத்துக்கணும், அதுதான் வாழ்க்கை.
0: தத்துவம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது. காதலை பத்தி விளக்கம் சொல்லவோ விமர்சனம் பண்ணவோ உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆப்டரால் பணத்துக்காக காதலை நட்பு சொல்லி கழகப்படுத்துறீங்களே. காதலிக்கிறதுக்கு ஒருத்தன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்றதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல, வெபச்சாரம். That is prostitution, you bloody fool.
1: சந்திரா,
0: அடுத்தடுத்து பேசி என்ன கொலகாரனாவோ வெறியனாவோ ஆக்கிட. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. போ, கோ. இன்விடேஷன் கொடுக்கறாளா? இன்விடேஷன்
2: எனக்கு இன்விடேஷன் கொடுக்க தெரியும். ஏன் நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன்
0: சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. லவ் பண்ணாதன்னு
2: எனக்கு வேணையா? போ.
0: அப்ளிகேஷன் எழுதுறது பத்தில ஸ்ரீராம ஜெயமாவது எழுதிருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். என்னடா அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க, தின்ன சரிக்கலையா? யாரடா இது பார்த்துட்டு இருக்க?
3: மணி 12 ஆகுதுரா, இன்னும் அந்த சந்திரனை காணோம் பாத்தியா? எங்க போனான்னு தெரியலையா?
0: ஆமா, கன்னி பொண்ணு அவன் கவலைப்படத்துக்கு காதலியோட எங்கயா செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பான், வந்துடுவான்.
3: கரெக்டா கௌரி, வர வர அவன் போக்கே சரியில்லை. காதல் காதல் அலைறான், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னடா ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு உனக்கு?
0: ராஸ்கல், குடிச்சிட்டு வந்திருக்கேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பண்ணிட்டு
4: உன்ன அடிக்காதுடா கௌரி. அடுத்தடுத்து என்னால அடியை தாங்க முடியாது.
0: சந்திரா, அழாதடா. என்ன ஆச்சுன்னு சொல்லு.
4: உடம்புல அடிபட்டா தாங்கிக்கலாம், ஆனா உள்ளத்துல அடிபட்டா தாங்க முடியாதுடா. அதான் குடிச்சிட்டேன்.
3: டேய், கொஞ்சம் புரியும்படியா சொல்றா, என்னடா நடந்துச்சு?
4: உடஞ்சு போன மனச சாமி கிட்ட கொடுத்தா முழுசாக்கி கொடுப்பாரு, முழுசா இருக்கிற மனச ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்தா உடைச்சுதான் கொடுப்பா. சித்ரா என்ன ஏமாத்திட்டாடா.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஆச்சரியமா இருக்கு, பத்து தடவை சொல்லி நாயர் கடை டீ வராது, இன்னைக்கு மாடி ஏறி வந்திருக்கு. டேய் சந்திரா,
2: ஏஞ்சிடுறா தூக்கத்துல. ஏதுடா காப்பியே, நீ வாங்கிட்டு வந்தியா? இப்பதான்டா நீ பொறுப்பா இருக்க.
1: ஆமாண்டா, எனக்கு ரொம்ப அவசியம், உனக்கு பெட் காஃபி கொடுக்கணும்னு.
2: ஆமா, நாயர் கடை டீ இவ்வளவு சுத்தமா இருக்கு, வழக்கமா இருக்காதே.
1: அதானே, எங்க இந்த வித்யாவை காணோம், அவனை கேட்போம். என்னடா இது?
3: காஃபி,
1: எம்ஏ படிச்சிருக்கேன், எது காஃபி எது டீன்னு எனக்கு தெரியும், இது எதுன்னு கேட்டேன்.
3: என் தங்கச்சி போட்டதுடா, நான் மட்டும் குடிச்சா நாகரிகமா இருக்காதுன்னு உங்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கா. காசெல்லாம் வேணாம், சும்மா குடிங்கடா.
2: வேண்டாண்டா, அநாகரிகமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பழக்கம் நீ எடுத்து நிக்கட்டும்.
3: என்னங்கடா கிண்டல் பண்றீங்களா, இதுல என்னடா இருக்கு?
1: டேய் வித்யா, அவன் சொல்றதான் கரெக்ட், எங்களுக்கு எப்பவுமே நாயர் கடை டீ காஃபி இதுதான் உறுதி உத்தரவாதம்.

0: இந்த திடீர் டீ காஃபி எல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு. இந்த பழக்கம் உன்னோட விட்டோம், எங்களுக்கு வேண்டாம்.
1: இதெல்லாம் திருத்தவே முடியாதுரா.
2: நீ எதுக்கும் கவலைப்படாத பாரதி, இந்த வேலை உனக்குதா. என்னங்க சொல்றீங்க?
3: நிச்சயமா, இன்டர்வியூங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். யூ டோன்ட் வரி.
4: தேங்க் யூ. இடமாற்றம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை கம்பல் பண்றேன். அப்ப நான் அந்த பெங்களூர் ஜாப் ரிசைன் பண்ணலாம்ல?
3: டெஃபினட்டா ரிசைன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு தரேன். ஓகே,
4: தேங்க் யூ.
0: எவ்வளவு வருமோ அவ்வளவு கொடுங்க சார்.
5: அடடா, என்னைய அவ்வளவு பெரிய ரோதனை போச்சு, வேலை பார்க்க விட மாட்டேன். இதுக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க?
0: அட்லீஸ்ட் ஒரு தீக்காவது காசு கிடைக்கும்ல?
5: அவ்வளவு தான் கிடைக்கும்.
4: நீ மட்டும் தினத்துக்கு மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிடுற. பாவம் தினமும் வராரு, தண்ணி குடிக்கிறாரு, படுத்துக்கிறாரு. ஒரு நாளாவது சாப்பிடுறியான்னு
1: கேட்டிருக்கியா? ஏன் கேட்க மாட்டேன்? அந்த ரோசக்கார பயல கேட்டு கேட்டு அழுத்து போச்சு.
4: சரி, நான் கேக்குறேன்.
1: வேணாமா, நீ அன்னைக்கு காபி கொடுத்ததுக்கே அவனுக்கு கௌரவ பிரச்சனை வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்க.
4: இப்ப என் கையால அவருக்கு சாப்பாடு போட போறேன், என்ன பிரச்சனை வருதுன்னு
1: பாப்போம். அவனை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. பிரியாணியோட வந்திருக்கேன், அவன் எப்படி சாப்பிட போறான் பாருங்க.
0: அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூ போறோம், சர்டிபிகேட் தரீங்களா?
4: ஓ எஸ், இந்தாங்க
0: இந்தாங்க.
4: என்னது?
0: அன்னைக்கு வாங்கின கடன்.
4: நான் ஒரு பதனை கொடுத்தேன், 10 பைசா அதிகமா இருக்கு.
0: வாங்கின கடனுக்கு வட்டி. பாருங்க, டேய் சந்திரா, டேய் சந்திரா, ஏண்டரா
1: தூங்க விடாம
0: அங்க பாரு. 10 வாட்டி சொல்லி காபி டம்ளர் மாடி ஏறி வருது.
1: என்னடா அந்த பொண்ணு, டெய்லியா சொல்ல முடியும்? அந்த வித்யா கோத அறிவானா?
0: டேய் சந்திரா, இத வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. இன்னோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏண்டா வித்யா, நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா?
1: டேய், வந்த பிரச்சனையை சமாளிக்கலாம், ஆனா நாமளே பிரச்சனையை வளர விடக்கூடாது. என்னங்கடாது ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு?
0: இது இப்படியே போனா நிச்சயம் ஏதாவது ஆகும்.
1: டேய், ஏதாவது புரியும்படியா பேசுறா? நாலு பேருக்கு தெரியும்படியா ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்காது. சும்மாறா, விஷயம் என்னன்னு சொல்லாம வார்த்தை வளர்த்துக்கிட்டே போறியா?
0: டேய், நான் உனக்கு அடிக்க சொல்ல, இந்த காபி டீ வைக்கிற பழக்கம் எல்லாம் வேணான்னு.
1: என்னடா இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேயா? என் தங்கச்சிக்கிட்ட நானும் சொல்லிட்டேன்டா, அவளுக்கு மனசு கேட்கல.
0: எங்களுக்கு மனசாட்சி கேட்கலையே. இன்னைக்கு காபி சாப்பிட்டா நாளைக்கு டிஃபன் வரும், டிஃபன் சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு வரும்.
1: இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நாளைக்கு வெளியே எப்படி பேசுவாங்க தெரியுமா?
0: சந்திரா, டேய் விடுடா, அவனே அடக்குறேன், உன் தங்கச்சி அடக்கி வை. கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களே, சுதந்திரம் அவளை எந்த பொண்ணுங்க விடுறது இல்ல. சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப அதே செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா?
1: கௌரி, ஸ்டாப் இட். போடா என் கூட. இந்த போட்டோல இருக்கிற யார் தெரியுமாடா? அவளோட புருஷன். சோகம், சுமை, விரக்தி, வேதனை, இதுக்கெல்லாம் மொத்த குத்தகக்காரிடா இவ. நீ வார்த்தைகள் அள்ளி வீசுன இல்ல, இவளோட வாழ்க்கை முடிஞ்ச கதை உனக்கு தெரிய வேணா? இந்த போட்டோல இருக்கிற ராஜா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அடா இவ இந்த அழுதுகிட்டு தாண்டா இருக்கான். பயந்துட்டியா?
4: நீங்கதானா எதுக்கு இந்த நேரத்துல?

0: லவ்லி, இந்த புடவை நல்லா இருக்கு, இதை எடுத்துக்க வா.
1: இது பாரு, செலவு பத்தி கவலைப்படாத. நிச்சயதார்த்தத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை புடவை வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. இது கொடுங்க.
0: இந்த கலர் நல்லா இருக்கே.
1: நல்லா இருக்கு,
0: இதை எடுத்து வைப்பா. இந்த கலர் நல்லா இருக்கா?
1: இட்ஸ் குட், நல்லா இருக்கு.
0: இது
1: ஏண்டி அறிவு இருக்கா?
0: என்னது டியா?
1: பின்ன கல்யாணத்துக்கு யாராவது வெள்ளை புடவை எடுப்பாங்களா? இந்த மாதிரி மங்களகரமா எல்லோ கிரீன் இதெல்லாம் எடுக்க வேண்டியதானே. இது பாருங்க, இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க, நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன்.
0: எவ்வளவு சரி? 1 எட்டு.
1: நீங்க
0: செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் முடிவை நான் இங்கேயே தேடிப்பேன்.

0: ஆத்திரி எடுத்துட்ட, ஆச்சரியமா இருக்குடா.
1: எனக்கு அலுப்பா இருக்கு. இனிமே அடுத்தடுத்து நான் வேலைக்காக போராட போறதில்ல. 100 இன்டர்வியூ முடிஞ்சுதான் இருக்குமே, அதான் நீ போற.
2: கரையை தேடி வர ஒவ்வொரு அலையும் கரை சேர்றது இல்லை, அது திரும்பவும் கடலுக்குள்ளே போகுது. ஆனா அடுத்தடுத்து வர்றதை அதை நிறுத்துறது இல்லை. எந்த லட்சியமும் இல்லாத இயற்கையே போராடிட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை நம்பி இருக்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும்.
1: இத பாருங்க, கால் இல்லாதவன் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியாது, காசு இல்லாதவன் வேலை வாங்க முடியாது. முயற்சி, தன்னம்பிக்கை, இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது அழகா, நிஜ வாழ்க்கையில் ஒட்டி பார்க்கும்போது ஒத்து வராம போகுது. இன்னைக்கு நான் போறது என்னோட கடைசி இன்டர்வியூ. நாளைல இருந்து வேலை தேடி நான் வெளியில் சுத்திட்டு இருக்க மாட்டேன். நான் வரேன். குட் மார்னிங் சார்.
3: குட் மார்னிங்.
1: இந்தாங்க ஸ்வீட்.
3: இன்டர்வியூ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஸ்வீட் கொடுக்குறீங்க
1: சார். வேலை கழிச்சு ஸ்வீட் தர்றேங்கிறது நடக்காத விஷயம். இது என்ன 100வது இன்டர்வியூ, அதே சமயம் என்னோட கடைசி இன்டர்வியூ இதுதான்.
3: ரொம்ப சூடா இருக்கீங்க, பிளீஸ் சிட் டவுன்.
1: வேணா சார், இன்டர்வியூங்கிற பேர்ல இனிமேல் என்னோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஆனா நாளைக்கு எனக்கு வேலை கிடைச்சிரும். அந்த வேலைக்கு எம்பி எம்எல்ஏ சிபாஸ் வேணா, லஞ்சம் கொடுக்குறேங்கிற கட்டாயம் இல்லை. ஏன் பொம்பளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே என்ன சகல மரியாதையோட அழைச்சிட்டு போவாங்க. வேலை, சாப்பாடு, சம்பளம், இனிமே இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. குட் பை.
2: குட் மார்னிங் சார்.
3: குட் மார்னிங்.
2: என் பேர் பாரதி.

0: எப்படி உங்களை பத்தி சொல்லிருக்காரு? ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் டைப் பண்ணி வந்துடும். பிளீஸ் சிட் டவுன்.
1: அதுல
2: படிச்சவனாடா நீ, எங்களை அவமானப்படுத்தணும் இப்படி எல்லாம் பண்றியா? நான் கொஞ்சம் குடிச்சாவே குடிமொழிக்கு போற மாதிரி கத்துவேன். நீ இப்ப பண்ண காரியத்துக்கு நான் என்னென்ன பேசலாம் தெரியுமா? இவருக்கு பெரிய தியாகி நினைப்பு. எவனோ செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிக்கிறார். நெக்லஸ் திருடுறது ஒருத்தன், கம்பின்றது இவன். அசிங்கமா இல்ல, ஊர்ல அவமும் பண்ண தப்ப அடுத்தவன் மேல போட்டுறான். இவர் என்னடானா, அடுத்தவன் பண்ண தப்ப இவர் மேல போட்டுக்கிறாரு. பெரிய புத்தர், பட்டினி கிடந்த பொறுத்துக்கிட்டோம், பத்து பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துகிட்டே, அதைத்தாண்டா என்னால பொறுத்துக்க முடியல.
1: நானும் குறை சொல்றதா நினைக்காதீங்க. தப்பு செஞ்சவனை தப்பிக்க விட்டுட்டு தண்டனை நீங்க அனுபவிக்கணும், அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு?
2: சொல்லுடா, மௌனமா இருந்தா உண்மை ஊமையாயிடுமா?
3: நிறுத்துங்களா, ஜெயிலுக்கு போனதை நான் கேவலமா நினைக்கல. காரணம், இந்தியாவில இன்டர்வியூ இல்லாம எம்எல்ஏ எம்பி சிபார்சு இல்லாம லஞ்சம் வாங்காம வேலை கொடுத்து சோறு போடுற ஒரே இடம் ஜெயில் தான். அதனால்தான் நான் செய்யாத கூட்டத்தை செஞ்சதா ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். சர்டிபிகேட் வாங்கி கொடுக்காத வேலைய சட்டம் வாங்கி கொடுத்தது. வெளியே வேலை தேடினேன், கிடைக்கல. உள்ள கிடைச்சது போனேன். ஒழுங்கா ஒரு வேலையும் மூணு வேலை சோறும் கிடைச்சிருக்கும். அதையும் கிடைச்சிட்டீங்களே.
1: சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கங்க.
3: என்னது?
1: பிரிச்சு பாருங்களே. என்ன ஆச்சரியமா இருக்கா? நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு.
3: இந்த கம்பெனி இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களே?
1: உண்மைதான், அன்னைக்கு அட்டெண்ட் பண்ண 60 பேர்ல உண்மையான மெரிட் உள்ள கேண்டிடேட் நீங்க தான். அப்படி இருந்து பல பேர் அந்த வேலையை பறிக்க முயற்சி பண்ணாங்க, அதுல நானும் ஒருத்தி. இன்னமும் என் மனசு கேட்கல, உங்க வாழ்க்கைக்கு எடுத்து நான் வாழறதுல அர்த்தமே இல்ல. மெரிட் உள்ள உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும். நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
3: ஆண்களை எரிச்சு அதுல குளிர்கார பெண்களுக்கு மத்தியில உங்களை நான் வித்தியாசமா பாக்குறேன். தேங்க்யூ.
1: தினேஷ், ஈவினிங் ஷோ போலாமா?
2: எதுக்குமா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணனும்? பெர்மிஷன் போட்டு நூன் ஷோவே
1: போறான்.
2: என்ன கிடையாது, ரொம்ப அநியாயமா இருக்கு. இது ஆபீஸ் தான் இல்ல ரெக்ரேஷன் கிளப்பா? ஆபீஸ் ரெட் லைட் ஏரியா ஆகணும் பாக்குறீங்களா?
1: சந்திரா, வார்த்தை அளந்து பேசுங்க.
2: உன்னை பத்தி இந்த ஊரே பேசுது. போன வாரம் பாஸ்கர், இந்த வாரம் தினேஷ். பர்ஸ் காலி ஆயிடுச்சா பார்ட்டியை மாத்திடுவீங்க. பெஸ்ட், நீ ஒரு வேலை பண்ணு, ஆபீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஒரு லாஜில் ரூம் போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம்.
1: குடிகார ராஸ்கல், இன்னே ஏதாவது பேசினா கால்ல இருக்கறத கையில எடுத்துறேன்.
2: நான்சென்ஸ், இது என்ன சாராய் கடையா? குடிச்சிட்டு வந்து ஆபீஸை அசிங்கப்படுத்திட்டே. சார், அசிங்கமா இருந்த ஆபீஸை பார்த்து ஆத்திரப்பட்டா தப்பா? அடுத்தவங்க பர்சனல் மேட்டர்ல தலையிடுறது நாகரிகம் இல்ல மிஸ்டர். இல்லதான் சார், நிதானமா இருக்கிறப்ப தடுமாறினேன், குடிச்ச பிறகுதான் நான் ஸ்டெடியான. எரியற வீட்டுல தண்ணி எள்ளி ஊத்துறது தப்பு இல்ல சார. அடுத்தவ அழிஞ்சா அத வேடிக்கை பார்த்து சிரிக்கிற ஜாதி நான் இல்ல சார்.
4: நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன்.
2: தேங்க்யூ சார். எங்க தொடர்ந்து என்ன இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய சொல்ல போறீங்களோன்னு பயந்தேன் சார். இந்த ஆபீஸ் இதே நம்ம போயிட்டு வந்து வச்சுங்க, என்னைக்கா ஒரு நாள் நீங்களும் டிசைன் பண்ண வேண்டியதான் சார். நானாவது பரவாயில்ல குவார்டர், நீங்க
4: கெட் அவுட்.
2: போடா.

0: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம், நாங்கள் புதியவர்கள். திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்வது நாங்கள் புதியவர்கள். திரைப்பட ஒளிச்சித்திரம்
1: சேரா இருக்கு, யார் மறு சேர்லாம் அடிச்சது? ஆ,

0: வீட்டுல எதுவுமே தெரியாது.
1: என்னங்க மயக்கம்?
0: ஓஹோ, அதுவே மறந்து போச்சா? அப்புறம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. முழுசா வீட்லயே பாடி இருக்கலாம், நான் ஆச்சு
2: கேட்டிருப்பேன்.
0: என்ன தேடுறீங்க? எல்லாம் தீந்து போச்சு, வெக்ஸ் ஆயிடாதீங்க. இந்தாங்க புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: ஐயோ, இதே தாங்க, நீங்க எனக்கு தெய்வம் மாறிங்க. ஐயோ, இது இதே பிராண்ட் தான். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா
0: சந்திரன்? கிண்டலா, நேத்து குடிச்சிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடந்தீங்க, நான் மட்டும் வந்து கட்டி கார்பரேஷன் காரை தூக்கிட்டு போயிருப்பான். சரி சரி, அது எதுக்கு? இங்கே குடிச்சிட்டு உருண்டோ புரண்டோ பாட்டு பாடுங்க, எனக்கு பொழுதாவது போகும்.
1: என்னங்க அப்படி பாக்குறீங்க? காலையில குடிக்கிறனா
3: குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. விடிஞ்சாலும் அதே பேச்சாதான் இருக்கணும். அந்த கெட்ட பேரு கூட குடிகாரனுக்கு வரக்கூடும்.
2: ஒரு நிமிஷம்
1: மிளகா மிளகா கூட போடுங்க, காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: சாப்பாடு டூ லேட். ரொம்ப நல்லவங்க, ஆனா கொஞ்சம் லேட்.
4: பாரதி, ஏன் அதை கிழிக்கிற?
0: இப்படி எழுதி வச்சிருக்கிறதுனால உனக்கு என்னென்ன லாபம்?
4: கல்யாணங்கிறதையே களங்கப்படுத்திட்டாய மனைவி, அந்த அதிர்ச்சியோட அடையாளம் தான் இது.

0: வாங்க. இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே, ஞாபகம் இருக்கா?
1: இருக்காதா பின்ன? அதனால தான் உனக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம்.
0: சரி.
1: இல்ல.
0: நெக்லஸ்.
1: பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு.
0: என்ன நீங்களே சொல்லிடுங்க.
1: பாத்தியா, பூ.
0: பூவா?
1: என்ன சேங்கற, விலையுறந்த பொருளுக்கு இல்லாத மதிப்பும் மரியாதையும் இந்த பூவுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது?
0: மரியாதை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நெக்லஸ், மோதிரம் இதெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு பொடவை கூட உங்களால பிரசன்ட் பண்ண முடியாது.
1: விரலுக்கு தகுந்த வீக்கம், வசதிக்கு தகுந்த வாழ்க்கை, இதுதான் என்னோட பாலிசி.
0: ஐயோ, இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு.
2: மே ஐ கம் இன் சார்?
1: ஹலோ சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. லலிதா சார் தான் எங்க கம்பெனி எம்டி. மீட் மை வைஃப் லலிதா. சார், நீங்க வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு சார்.
2: தட்ஸ் திலீப். இன்னைக்கு உங்க வெட்டிங் டேன்னு சொல்லி ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுருக்கீங்க. உங்க மேரேஜுக்கு தான் என்னால் வர முடியல. அதான் இந்த மேரேஜ் டேக்காக வரலாம்னு நானே வந்தேன். திஸ் இஸ் மை ஸ்மால் பிரசன்டேஷன். ஒன் விசிஆர், தென் கலர் டிவி.
1: எதுக்காக சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்?
2: ஃபார்மாலிட்டிஸ் இல்லை, இது என் கடமை.
1: நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார். எதுக்காக சார் உங்களுக்கு வீண் செலவெல்லாம்?
2: இன்னொரு தடவை செலவு பத்தி பேசாதீங்க.
1: உட்காருங்க சார்.
2: தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கலாம். நான் புறப்படுறேன். நான் வரேன். போயிட்டு
0: வாங்க. டிவி விசிஆர் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன், வாங்கி கொடுத்தீங்களா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு.

0: பிடிக்கலனாலும் வந்த டிவியை பாக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா?
1: மனுஷங்க அழிவுக்கு காரணம் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்க ஆசைதான். லைஃப்ல நெசசிட்டி தான் முக்கியம், லக்ஸரி முக்கியம் இல்ல.
0: உங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க முடியாதனா லக்ஸரி, அப்படிதானே?
1: கை சுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா அழுக்காகிறது கை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான்.
0: வாழ்க்கையில முன்னேறணும், பெருசா வாழணுங்கிற எண்ணம் வரணும். சோம்பேறித்தன உடம்புல இருக்கிற உங்களுக்கு முன்னேற்றம், வசதி, இதெல்லாம் அலர்ஜியா தான் தோணும்.

0: மட்டும் வந்திருக்கீங்க? வேர் இஸ் மிஸ்டர் வித்யாசாகர்?
1: அவர் வரல.
0: வித்யாசாகர் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரவுன்னு சொல்லுவாங்க. வித்யாசாகர் அந்த ஆண்டவனுக்கு ஆயுள் பூராவும் நன்றி சொல்லணும்.
1: ரொம்ப புகழறீங்க.
0: பை தி வே, உங்க வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கு. எங்க ஆபீஸ் ஒர்க் பண்ற பியூன் வீட்டுல கூட டிவி, டேப் ரெக்கார்டர், ஃபிரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்க வீட்ல ஒண்ணு கூட இல்ல.
1: அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது.
0: பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல. மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல் திங்ஸ்.
1: உண்மைதான், ஆனா அதுக்கெல்லாம்
0: நிச்சயமா வசதி வேண்டாம். மனசுதான் முக்கியம். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னோட தான். உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமா எடுத்துங்க. ஃப்ரீதான் நினைக்காதீங்க. இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால எப்போ எப்படி தர முடியுமோ அப்படி கொடுங்க. வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். என்ன யோசனை பண்றீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் பாய். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடு.

மனசுதான் முக்கியம். இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னோட தான், உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமா எடுத்துங்க. நினைக்காதீங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால எப்போ எப்படி தர முடியுமோ அப்படி கொடுங்க. வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். என்ன யோசனை பண்றீங்க? பிளீஸ் பிளீஸ் டோன்ட் ரெஃப்யூஸ் பாய், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட.

0: லலிதா
1: இன்னொரு தடவை கூப்பிடுங்க, கோர்ட்ல கூப்பிட்ட மாதிரி இருக்கும்.
0: கரெக்ட், கோர்ட்டுக்கு தான் போக போறேன். என்ன இதெல்லாம்?
1: உங்களால முடியாத நான் சாதிச்சிருக்கேன்.
0: பிரேக் இல்லாத காரும் கண்ட்ரோல் இல்லாத வாழ்க்கையும் எப்பவுமே டேஞ்சர் தான்.
1: காலம் பூரா கண்ணீருக்கும் வறுமைக்கு என்னால வாழ்க்கப்பட முடியாது. பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக தான் போறாங்க. வாழ இந்த கொஞ்ச காலத்துல சந்தோஷமா இருக்கல, என்ன தப்பு?
0: தப்பு இல்ல, ஆனா சந்தோஷம் வர்ற வழிதான் சரியா இருக்கணும். அமிர்தமே அளவுக்கு மிஞ்சினா விஷம்தான்.
1: உதாரணம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது.
0: இப்படி பேசினா வாழ்க்கையே உருப்பிடாம போயிடும். நல்லா யோசனை பண்ணு. புருஷன்தான் வாழ்க்கைன்னு நீ நினைச்சா என்னோட வா. இல்ல இந்த ஜடப்பொருள் தான் வாழ்க்கைன்னு நீ நினைச்சா அதோடயே வாழ்ந்துட்டு போ. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு போ.
1: ஸ்டவ்ல தண்ணி வச்சா ஒரு நிமிஷத்துல சூடாயிடும், போய் வச்சு குடிங்க.
0: அப்படியே அவசரமா போற?
1: உங்க எம்டி இல்ல, அவருக்கு ஜலதோஷம். பாவம், கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, இந்த நேரத்துல அவருக்கு உதவலைன்னா நல்லா இருக்காது. அதான் சுக்கஷாயம் வச்சு எடுத்துட்டு போறேன்.
0: லலிதா, லலிதா.

மிஸ்டர் வித்யாசாகருக்கு. கல்யாணங்கிற சடங்கால என் உணர்வுகளை நீங்க சிறைப்படுத்திட்டீங்க. என்னால உங்க கூட சுதந்திரமா வாழ முடியல. அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நானே அமைச்சுக்கிட்டேன். உங்களை விட்டு போறேன் லலிதா.

0: உனக்கு அவங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுதான் உங்க பிரிவுக்கே காரணம். ஒரு கொடியில எவ்வளவோ பூ பூக்குது, ஒரு பூவை பூச்சி அரிச்சதுங்கிறதுக்காக எல்லா பூவுமே புனிதம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி? உனக்கு உன் மனைவி மேல ஆத்திரம் இருந்தா அவங்கள பத்தி மட்டும் எழுதுவே. இப்படி ஒட்டு மொத்தமா கல்யாணம்ங்கிற புனிதமான சடங்கையே இழிவுபடுத்தாதே. நான் சொல்றது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இதை நீயே கேச்சிரு. கேச்சிருவல்ல? மணி 12 ஆகுது, மாத்திரை சாப்பிடுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூ பண்ணாதான் ஃபீவர் குறையும்.
1: உடனே
0: போய் துடைக்கிற கை எந்த எதிர்பார்ப்பில் அதை செய்யுது அது ஏற்க, இது என்னோட கடமை. தூங்குங்க, 2 மணிக்கு வந்து எழுப்புறேன்.
1: என்ன
0: முதல்ல லவ் ஃபெயிலியர் மாத்திரம் தான், இப்போ வேலையும் போயிருச்சு இல்ல, சோ சோகமும் அதிகமாயிருக்கும், அதனால இதுவும் அதிகமாயிருச்சு. குடிங்க.
1: என்னங்க அது?
0: அது நம்ம விவகாரங்க.
1: இது விஷ பாட்டில்ங்க, எதுக்குங்க அது?
0: நான் குடிக்கிறதுக்கு.
1: நீங்க

0: ஆமாங்க, டெய்லி நீங்க மட்டும் தனியா குடிக்கிறீங்கல்ல, ஒரு கம்பெனி குடுக்க வேண்டாமா? அதனால இன்னைக்கு நானும் குடிக்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் பிராண்ட் மட்டும் தான் வித்தியாசம். இது பிராண்ட், இது பாய்சன். தட்ஸ் ஆல்.
1: விஷம் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை
0: இருக்கே? இத பாருங்க, தினமும் நீங்க குடிக்கிறீங்க, அப்ப நான் தடுக்கிறேனா? இல்லையே. அது மாதிரி நான் குடிக்கும் போது நீங்க தடுக்க கூடாது, அது தப்பு.
1: எதங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இது பாய்சன், குடிச்சா செத்து போயிடுவீங்க.
0: கரெக்ட். இத குடிச்சா உடனே உயிர் போகும், அது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். ரெண்டுமே கொஞ்சம் டைம் தான் வித்தியாசம், பட் ரெண்டுமே பாய்சன் தான். யெஸ்.
1: வேணங்க ப்ளீஸ், என்னங்க வேணங்க.
0: என்ன தடுக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிற உங்களை நான் குடிக்க கூடாதுன்னு தடுத்தா தப்பு இல்லையே?
1: என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாம கூட நான் குடிக்க மாட்டேன். தைரியமா போங்க.

ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

0: ஏன்டா சிரிச்ச?
1: ஒண்ணு இல்ல, நானும் சும்மா தான் சிரிச்சேன்.
0: நீ ஏன்டா சிரிக்கிற?
2: ஒண்ணு இல்ல, உங்களை நினைச்சேன், நானும் சிரிச்சேன். சிரிக்கிறாய்களா?
3: என்ன சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருக்கீங்க?
1: பாரதிதாசன் கவிதை. கோரிக்கையற்று கிடக்குதண்ணே வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதண்ணே குளிர் தருகின்ற வட்ட நிலா. என்ன அழகா எழுதியிருக்காரு!
3: படிக்கலாம், பாராட்டலாம், ஏன் பட்டிமன்ற கூட நடத்தலாம். அதோட சரி,
1: அதோட நிக்க கூடாது, நடைமுறைக்கு ஒட்டு வரணும். அதான் என்னோட
3: ஆதங்கம். சொல்ல மறந்துட்டேனே, டிஃபன் ரெடி, சாப்பிட வரீங்களா? நான் துணியை காயப்போட்டு வந்துடுறேன்.

0: யோசனை எல்லாம் பலமா இருக்கு. காதல் தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பக்கம்தான், அதுவே கடைசி அத்தியாயம் இல்ல. இப்படியே நீங்க தனிமையிலே இருந்தீங்கன்னா சொந்தம்னு சொல்லிக்க சோகம் மட்டும்தான் இருக்கும். மனச மாறுதலான பாதைக்கு கொண்டு போங்க, மறுபடியும் வேலைக்கு போங்க, அதுவே உங்க மாற்றத்துக்கு மருந்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேலைக்கு போவீங்க நம்புற? போனோம்.
1: எங்க நம்ம பார்ட்டிகளை காணோம்? டேய் சந்திரா, போற இந்த வேலையிலாவது ஒழுங்கு அண்ணிடுச்சிடுறா. சம்பளம் வாங்கினது முதல்ல வாடகை செட்டில் பண்ணு, ரொம்ப நாள் பாக்கி.
2: டேய், அவ வாடகை செட்டில் பண்ணலனாலும் பரவாயில்லடா, பிராண்டி கடை கொடுக்காம இருந்தா சரி.
1: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மிதிக்கும். கண்ணதாசன் ஜீனியஸ், கரெக்டா சொன்னார்.
2: போதை போனோடனே கவிதைய
0: பேச்சுக்கு பேச்சு அதே ஞாபகப்படுத்தாதீங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல் சொல்லாம கிளம்பிட்டீங்க?
1: தபார் வருது, வத்த குழம்பு, அப்பளம், பொரியல், இது போதும். இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
2: டேய், ஆரம்பிச்சிட்டியா பாரதி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திரா இன்னைக்கு தான் வேலைக்கு போறான், அதனால இன்னைக்கு வடை பாயசத்தோட சமையல்.
0: அதான் கரெக்ட்.
1: போச்சு, என் தங்கச்சி கச்சி மாறிட்டான். சரி, கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு.
2: டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மூணு பேர் ஒன்னா வேலைக்கு போறோம். இவன் மூடு மாறத்துக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்புவோம்.
1: ஆமா ஆமா.
2: என்ன ஐயோ, கையெல்லாம் டேய்

0: ஏமா பாரதி, போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே?
1: இல்லண்ணே, கௌரி வந்து அப்பயே படுத்து தூங்கிடுவாரு. நான் இருந்து போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாருல்ல?
0: மணி 12 ஆக போகுது, வந்து சாப்பிட்டுக்குமா? நீ போய் தூங்கு.
1: இல்லண்ணே, அவர் வந்த அப்புறம் நான் தூங்குறேன்.
0: சரி, உன் இஷ்டம்.
1: ஏன் லேட்டு? உங்களுக்காக நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சாரி, இன்னைக்கு சம்பள நாள், அதுவும் முதல் சம்பளம். கோயிலுக்கு போயிட்டு வரேன்.
1: பக்தி மயம் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெறும் கையோட வந்திருக்கீங்களே.
2: அவசரப்படாத பாரதி, இருட்டுல இருந்தானா? ஒன்னால் தான் வெளிச்சத்துக்கு வந்தேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பத்தை நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த. அப்படிப்பட்ட உனக்கு புடவையா வாங்கி கொடுத்தா யூஸ்வல் ஆயிடும், பொண்ணா வாங்கி கொடுத்தா அது கமர்ஷியல் ஆயிடும். அதனால புனிதமான ஒரு பொருள் உனக்கு கொடுக்க போறேன்.
1: என்னது?
2: நான் கொடுக்க போற பொருள் மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை.

0: டே கௌரி, என்ன கபடியா விளாடுற? போற வர்ற என்னடா?
1: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு.
0: தாராளமா பேசு.
1: அது வந்து நான்
2: ஸ்வீட்.
0: என்னடா திடீர்னு?
2: அது ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். பெருங்கேடு வந்தா நல்லா இருக்கதே, அதான் ஸ்வீட்.
0: இருடா, கௌரி என்னமோ பேசணும்னு சொன்னா முதல்ல அது என்னன்னு
2: கேட்டுக்கிறேன். ஸ்வீட்டோட வந்தா நான் தான் முதல்ல சொல்லுவேன்.
1: டேய், நான் முதலே வந்துட்டேன்டா.
0: இருக்கடா இருக்கடா, எதுக்கு வம்பு? பூவா தலைய போட்டு பாத்துருவோம்.
1: ம்,
0: என்ன
1: தலை? பூ
0: ஹெட். நீ தான்டா ஜெயிச்ச, முதல்ல நீயே சொல்லு.
1: கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை ஆச்சரியக்குரிய மாத்தது உன் தங்கச்சி தான். ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குரியாவே இருக்கு. என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்றேன். பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க, வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கை துணைக்கு பாரதியை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்.
3: கௌரி, என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சேன். இப்போ நீயே ரொம்ப தேங்க்ஸ்ரா.
1: டேய், எதுக்கும் உன் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.
3: இதை பத்தி அவங்ககிட்ட கேட்கவே வேணாம்டா. ஏன்னா நீ உடம்பு சரியில்லாதப்போ ராத்திரி பகலா கண்ணு முழிச்சா உன்னை காப்பாத்திருக்கா. நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அவ சாப்பிடுவா. அது ஏன்டா? நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டாம் வெறுத்தாளா? அவ உன்னை ஏத்துக்கிட்டான்டான்னு அர்த்தம். டேய் சந்திரா, நீ ஏதோ பேசணும் சொன்னியே.
2: அது ஒண்ணும் இல்லை, நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன். அதுக்குள்ள அவனே முந்திக்கிட்டான்.
1: தேங்க்யூ.
3: டேய், என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதுரா. திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். நம்ம போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம்.
2: டேய், நீ தான்டா துணை மாப்பிள.
3: சரி,
2: அந்த ஒரு ரூபாய் காயின் கூட
3: விட மாட்டான்டா. இதையே மொய்யா வச்சிடாத.
2: வச்சாலும் வச்சிருவான். இப்பவும் தலைதான்.

0: மெஷின் வாங்கோ.
1: இன்னும் கொஞ்ச நேரம் சாமி வந்துருவாங்க.
0: மாப்பிள்ளை
1: வணக்கம்,
0: கங்க்ராச்சுலேஷன். அடே வாங்க வாங்க வாங்க.
2: கௌரி நான் உன கீழே போய் பார்த்துட்டு வரட்டுமா?
1: கொஞ்சம் துணைக்கிறேன், அவங்களே வந்துருவாங்க.
2: துணைக்க ஆப்பனவர் கேச்சு இந்த டைலாக் வருமா? இருறா பார்த்துட்டு வர. இரு

முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு.

0: கிட்டத்தட்ட சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்னு சொன்னியா, உண்மையிலேயே சஸ்பென்ஸ் தான். ஆமா, பொண்ணு யாரு? நான் உடனே பார்க்கணும்.
1: பொண்ணு யாரா? நீதாம்மா, மணவரில் போய் உட்காரு.
0: என்ன இதெல்லாம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற
2: பாரதி? நீ வேடிக்கையில விளையாட்டுல மணி ஆயிட்டு போய் மணவரில் உட்காரு.
0: என்ன சொல்றீங்க? ஏன் சம்மந்தம் இல்லாம எப்படி?
3: தெரியாது பாரதி, ஒரு கையில ஓச வராது, ஒரு பூல மாலை கட்ட முடியாது. வெறும் தண்ணி ஊத்ததுக்கே மரம் நிழல் தரும் போது என்ன வாழ வச்சு உனக்கு வாழ்க்கை தரணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பு இல்லை, இப்ப கூட நான் நினைக்கிறேன். தனி மரம் தோப்பாகுது பாரதி.
0: தனி மரம் உங்களுக்கு யார் சொன்னது? இத பாருங்க, நான் பொட்டு வச்சிருக்கேன், பூ வச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் என் புருஷன் இன்னும் சாகல. அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவரோட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் நினைவில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கல, எங்க மனசையே மாத்திக்கிட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விதவியா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சுமங்கலி தான். ஒரு சுமங்கலிக்கு எதுக்கு இன்னொரு தாலி?
3: பார்வி, பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தானா? உன்னோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நான் படிப்படியா மாத்திக்கிட்டேன். இந்த ஆண்டவர் சன்னிதானத்துக்கு அர்ச்சனைக்காக தான் பூவை கொண்டு வந்த நினைச்சேன். அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும். எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும், காதலை விதைச்சா கண்ணீர் வரும் எனக்கு தெரியாது பாரதி. இந்த ஆண்டவன் மேல ஆணைய சொல்றேன், என்னோட விருப்பம் புனிதமானது, எந்த வித களங்கம் இல்லாதது.
0: நான் ஊர்ல இருந்து மன ஆறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்து, அதுவே உங்க மனசுல இடம் பிடிக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. மதமோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ மனுஷனால தான் உருவாக்கப்பட்டது, அது மனுஷனை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா காதல் அப்படிப்பட்டதில்லை, அது இயற்கையிலேயே உருவானது, அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நாங்களும் அப்படித்தான் காதலிச்சோம். நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு என் வாயுள் சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க மனசு இவ்வளவு மாறுறதுக்கு காரணம் நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட உரிமை தான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன்.
4: நேர்களது வரை கேட்டது மூவீந்தர் மூவிஸ் வழங்கிய நாங்கள் புதியவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் முரளி, ரேகா, சினிஜெயின், சக்கரவர்த்தி, ராஜாத்தி, எம் ஆர் கே, ஒரு விரல் கிருஷ்ணாராவ், ஓமகுச்சி நரசிம்மன் மற்றும் பலர். இசை சந்திரபோஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஆர் ஜி இளவழகன். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு.

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன மக்களே, அந்த ஏசி கேபினில் இருந்து வெளியே வந்தாச்சு, எல்லா அசைன்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன மெசேஜ், என்ன மெயில், எந்த ஒரு டிங் டிங் சத்தமும் கிடையாது, எல்லாமே அடைஞ்சிருச்சு. ஸோ இது சாட்டர்டே ஈவினிங். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு குட்டி கிஃப்ட்டு தான் இந்த சாட்டர்டே ஈவினிங். வீட்டில் வேலை செய்கிற மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸ்லன்ட்டு எல்லாமே நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக ஏதோ அலசலத்தில் ஓடிட்டே இருக்கும். நமக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ஈவினிங்கில் அழகாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜன்னல் ஒரு உட்காரும் போது ஒரு ஃபீல் வரும் பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு மெலோடியோட அவ்வளோ கிளீனாக இருக்கும். ஸோ வெளியில் பாருங்களேன், சூரியன் மெல்ல குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த அழகான மாலை பொழுதில் வானத்தோட வண்ணங்கள் அவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் கலந்து அவ்வளோ அழகாக அழகே அழகுங்க அப்பா. அது இந்த இதமான மாலை நேரத்தில் உடம்ப சிலுக்க வைக்கிற ஒரு மெல்லிய தென்றல் காத்தோட நம்ம மேலே படும்போது மனசு இருக்கிற எல்லா கவலையும் அந்த வாரத்தோட அத்தனை ப்ரெஷருமே அப்படியே பறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு கிளாஸான ஒரு கிளைமேட்டில் அழகான பாட்டோட வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு லாங் டிரைவ் போனால் இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ மக்களே, ஸ்டே டியூன் வித் மீ. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு மாலை பொழுதும் அழகிய நெடுஞ்சாலை பயணமும். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளைய பாரதம்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஷோவில் நெடுஞ்சாலை பயணம் பற்றி பேசிகிட்ருக்கோம் மக்களே. நெடுஞ்சாலை பயணம்ன்றது வெறும் வண்டி ஓட்டுறது மட்டும் கிடையாது பாஸ். அந்த மாலை நேரத்தில் வானம் அப்படி ஆரஞ்சாக மாறும்போது அந்த கோல்டன் ஹார்ஸை காரோட அழகாக வெளியில் நம்ம வண்டியோ இதுவும் ஒன்று வெளியில் பார்த்துட்டு இருக்கும் போது அவ்வளோ அழகான டைமை, அது ஒரு தனி சுகம். அதுவும் இந்த சாட்டர்டே ஈவினிங்கில் இப்படி அழகான ஒரு மெலோடி கேட்டுட்டு சிட்டி டிராஃபிக்கை தாண்டி தூரமாக போனதும் அப்புறம் அவ்வளோ அழகான வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஓரமாக சூடான இஞ்சி டீ இல்லை ஏதோ ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி குடிச்சுக்கும் போது அந்த வாரத்தோட மொத்த ப்ரெஷருமே அப்படியே காணாமல் போயிடும். ஜன்னல் வழியாக வர அந்த குளிர்ந்த மாலை பொழுதோட காற்று முகத்தில் மெதுவாக படும்போது வாழ்க்கை இவ்வளவு அழகாக இருக்குமான்னு தோணும். அந்த சமயத்தில் இப்படி அழகான மெலோடி சாங்கை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள். அதுதான் நெடுஞ்சாலை பயணத்தோட அப்பூர்பெட்டு அழகான சிறப்பு. ஸோ நம்மளோட அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் இளைய பாரதம். ஸோ நேரம் சரியாக 5:15 ஆயிட்டுருக்கு. என்ன மக்களே, பாட்டு ஒரு இசை மட்டும் இல்லை, அது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு அழகான கிஃப்ட்டு. ஸோ என்னதான் நம்ம நெடுஞ்சாலை பயணம் பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இந்த சாட்டர்டே ஈவினிங் ஒரு ஒருத்தருக்கும் அழகான ஒரு ஒரு விதமான ஹிட்ஸை கொடுக்கும். நம்ம ஐடி அண்ட் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு திங்கள் டு வெள்ளி வரைக்கும் அந்த ஸ்கொயர் பாக்ஸில் அந்த ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு சனிக்கிழமை ஈவினிங் அந்த ஹைவே டோல்கேட்டை தாண்டும் போது அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்கள். இன்றைக்கி நான் யாருக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேன், ஐ எம் தி கிங் ஆஃப் மை ரோட்னு தோணும். அதுவே நம்ம காலேஜ் பசங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் 20 பேர் பிளான் பண்ணி கடைசி நிமிஷத்தில் 15 பேர் ஆக

போகி அதுக்கப்புறம் வெறும் மீதி இருக்க 5 பேர் மட்டும் ஒரு வண்டி எடுத்துட்டு பெட்ரோலுக்கு காசை ஷேர் பண்ணி கிளம்புற அந்த ஈசிஆர் பைபாஸ் இருக்கு பாருங்க, அதுதான் மக்களே ரியல் லக்ஷரி. அதுவே நம்ம ஃபேமிலி மக்களுக்கு வீட்டில் இருந்து போர் அடிச்சு வைஃபைல குட்டீஸ் கூட்டிட்டு அழகாக வண்டி பின்னாடி மெல்ல பறந்து போகிற அந்த சந்தோஷம் தான் ஃபேமிலி கோட்ஸ். ஸோ இந்த ஃபீலிங் குட் டிரைவிங்க்கு இன்னும் செம்ம வைப் கொடுக்குற சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில இளைய பாரதம். நேரம் சரியாக 5:22 ஆயிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம ரோட் பயணம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நெடுஞ்சாலை பயணம் அப்படின்னாலே நம்மளுக்கு வெறும் வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை மக்களே, அது அவ்வளோ அழகான ஒரு ரிலாக்ஸேஷன் டைம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம தொடர்ந்து வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம். ஆஸ்தெட்டிக் சன்செட் வைப், கேச்சிங் விண்ட், பீஸ்ஃபுல் ட்ரைவ்னு பேக்ரவுண்டில் சாஃப்ட் பாட்டு போட்டுட்டு ரீல் போடுறாங்க. ஆனால் ரியல் ஹைவேல என்ன நடக்கும்னு நமக்கு தான் தெரியும். நல்ல ஸ்லோ மோஷனில் ஜன்னல் வழியாக காற்று என்ஜாய் பண்ண நினைப்போம். ஆனா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அம்மாவோ தங்கச்சியோ முடிய விரிச்சு விட்டுட்டு வரமோ மூஞ்சில் அடிக்கும் போது பாருங்களேன், அந்த குளிர்ந்த பிரீஸை கூட உருப்படியா என்ஜாய் பண்ண முடியாது. அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும் போது அழகான சாங்ஸ் போட்டு நிம்மதியா போலாம்பா அப்படின்னு நினைப்போம். அப்பதான் நம்ம கேங்லேயே ஒருத்தவன் இருப்பான், எப்பவுமே சொதப்பலான பாட்டை போட்டு நம்ம மூடையை இன்னும் கடுப்பாக்கி விட்டுருவான். நம்மளே என்ஜாய் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னு போறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணா. ஸோ நம்ம அதுவும் இல்லாம ஒரு சில நேரங்கள் இருக்குது,

இந்த அழகிய பொழுதை இன்னும் இனிமையாக்கிற அழகான பாட்டோட நம்ம இன்னும் ட்ரைவ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ தொடர்ந்து கேளுங்க இளைய பாரதம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன் முதன்மை அலைவரிசையில்.

ரிலாக்ஸேஷன்னா அது நம்ம சண்டே தான். மொபைலை சைலண்டில் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு வச்சுட்டு இந்த ஓப்பன் ரோட்ல போற அந்த சில மணி நேர பயணம் இருக்கு பாருங்க, அது ஒரு மேஜிக் மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் இன்னும் வீட்டில் லைஃப் முன்னாடி ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க நண்பர்களே, பிளான் பண்ணுங்க, வண்டி எடுங்க, ஸோ லாங் டிரைவ் போங்க, அழகான சன்செட் பாருங்க, ஈவினிங்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க, ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க, பத்திரமா டிரைவ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சூப்பர் ஹிட் ஷோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். என்ன மக்களை இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க உங்களோட அழகிய நெடுஞ்சாலை பயணத்தோட. நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம்.

என்ன மக்களே, அழகான பாட்டு கேட்டிங்களா? அப்படி செம்ம ரிலாக்ஸேஷன் ஆயிட்டிங்கல்ல? எஸ், இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது நம்ம மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அலாரம் அடிக்க போகிறது கிடையாது. நாளைக்கு சண்டே, ஸோ திஸ் அ ஒஃபிஷியல் டே ஃபார் ஸ்லீப்பிங் அண்ட் ரிலாக்ஸேஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோ ஓடினாலும் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் வாரத்தில் ஒரு நல்ல நாள் எவ்வளோ அழகாக

0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய் பிரதிஷ்கா.
2: ஹாய் தாரா.
1: இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா?
2: எங்க வந்திருக்கோம்?
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு.
2: எதுக்கு வந்திருக்கோம்?
1: நம்ம பள்ளி சார்பா மாணவ மாணவர்கள்லாம் சேர்ந்து பல்சுவை நிகழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கோம்.
2: சூப்பரா இருக்குமே.
1: ஆமா ஆமா, நிகழ்ச்சியில முதலாவதா,
2: கல்வி என்பது மனித வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய செல்வமாகும். கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய பேனா கதை அப்படின்ற நாடகத்தை இப்போ நடிக்க வராங்க 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மகிழினிஷ்டி, புவனேஷ் மற்றும் மித்ரன்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
4: டேய் டேய், இங்க பாருடா, இது வெளிநாட்டு பேனா, 500 ரூபாய் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏய் மலரே, உன்கிட்ட இப்படி ஒரு பேனா இருக்கா? இருக்காது. உங்க வீட்டுல தான் காசு இருக்காதுல்ல?
2: என்ன சத்தம் இங்க கண்ணா? ஏன் மலரை கிண்டல் பண்ற?
4: சார் சார், நான் சும்மா தான் சொன்னேன். அவளுக்கு கோபம் வந்துருச்சு.
2: சரி சரி பிள்ளைகளா, இன்னைக்கு கணக்கு போட்டி, யார் முதல்ல சரியா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. சரி, இப்ப நான் கரும்பலையில கணக்கு போட ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் போட ஆரம்பிங்க.
5: போட்டு முடிச்சுட்டேன் சார்.
4: ஐயோ, கணக்கு எனக்கு தெரியலையே.
2: என்ன கண்ணா, கணக்கு போட முடிச்சுன்னு இருக்க தெரியலையா?
4: மலரே, கணக்கு போட்டு முடிச்சுட்டல, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரியா?
5: சொல்லித்தரது. எங்க சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வா.
2: மலர், நீ போட்ட கணக்கு சரிதான், உனக்கு தான் முதல் பரிசு. இந்தா இந்த புத்தகத்தை உனக்கு பரிசாக குடிக்கிறேன்.
4: மலரே, உன்னை நான் நேற்று தப்பா கிண்டல் பண்ணி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு.
5: பரவாயில்ல, வீட்டு நாமெல்லாம் நண்பர்களே இருக்கலாம்.
2: கண்ணா, பணம் இருக்கதால மட்டும் ஒருத்தர் பெரிய ஆளாக ஆகிட முடியாது. படிப்பு தான் அழியாத செல்வம், அதை யாராலும் திருட முடியாது.
4: இனிமேல் யாரையும் கிண்டல் பண்ணி பேச மாட்டேன்.
2: அன்பு குழந்தைகளே, பணத்தை விட படிப்பும் குணமும் தான் முக்கியம். புரிஞ்சுதா? உண்மையான செல்வம் கல்வி மட்டும்தான்.
4: நன்றி.
1: கல்வி எவ்வளோ முக்கியம்ன்றத ஒரு பேனா கதை மூலமா எவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க. அழகாக நடித்த மாணவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில அடுத்ததா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் தெரியுமா?
2: எதை பத்தி?
1: காய்கறிகளை பத்தி.
2: காய்கறிகளை பத்தியா?
1: ஆமாண்டி.

0: இந்த காய்கறிகளை நம்ம மனித உடலோட ஒப்பிட்டு ஒரு பாடலா பாட வராங்க. மூன்றாம் வகுப்பு கணிஷ்டி பாட்ட கேட்கலாமா?
1: ஓ, கேட்கலாமே.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் உண்டை மனிதர் பாடலை பாட போறேன். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், ராஜேரன் கண்களாம் தக்காளி பழம்பைதானாம், பரங்கிக்காய் உடம்பிலே புடலேருந்தன் கைகளாம், வெண்டைக்காய் விலகலாம் வெள்ளேரிக்காய் கால்களாம், தாய் மனிதர் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமான போகிறார் நாம் காண்க வாருங்கள். நன்றி.
3: அடடா, காய்கறிகளை நம்ம மனித உடலோட சம்மந்தப்படுத்தி இவ்வளோ அழகா பாடிட்டாங்க. நன்றி கணிஷ்டி. வாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது.
0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து பசுமையான உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை ஒரு நாடகம் மூலமா சொல்ல வராங்க.
3: சாருஸ்ரீ, தாரா மற்றும் தனுஸ்ரீ, ஐந்தாம் வகுப்பு.
0: நிலவன் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு பள்ளிக்கு சென்றான். அன்று வழக்கம் போல் பள்ளி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பித்தது. அவன் வகுப்பறையில் மாணவர்களோடு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தான். ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்தவுடன் மாணவர்கள் அனைவரும்
4: காலை வணக்கம் ஐயா
0: என பாசத்தோடு தெரிவித்தார்கள். ஆசிரியரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாணவர்களை பள்ளியில் வரவேற்று
5: நேற்றைய வீட்டு பாடங்களை முடித்து விட்டீர்களா
0: என்று கேட்க மாணவர்கள்
4: ஆமாங்க ஐயா முடித்து விட்டோம்
0: என்று கூறினார்கள். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து
5: இன்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பற்றி நாம் பார்ப்போமா
0: என்று கேட்க மாணவர்கள்
4: ஆரோக்கியமான வாழ்க்கையா, அப்படி என்றால் என்ன ஐயா
0: என்று கேட்டனர். அதற்கு ஆசிரியர்
5: ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்றால் நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். மேலும் மிக முக்கியமான ஒன்று உள்ளது
0: என்று கூற உடனே மாணவர்கள்
4: என்ன ஐயா அது
0: என்று அதிர்ச்சியுடன் கேட்டனர். அதற்கு ஆசிரியர்
5: ஆரோக்கியமான இயற்கை
0: என கூறினார்.
4: ஆரோக்கியமான இயற்கையா, இப்ப என்ன இயற்கைக்கு உடம்பா சரியில்லை
0: என்று நிலவன் கேட்டான். அதற்கு ஆசிரியர்
5: ஆமாம், இயற்கை இப்போது ஆரோக்கியமாக இல்லை, அதுவும் காற்று, ஒளி, நீர், நிலம் ஆகியவை மாசடைந்துள்ளது, இவற்றை நாம் சுத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியம்
0: என கூறினார்.
4: நாங்கள் இதை கண்டிப்பாக சுத்தம் செய்வோம் ஐயா
0: என்று அனைத்து மாணவர்களும் ஒரு மித்த குரலில் கூறினார்கள்.
5: மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே
0: என்று ஆசிரியர் கூறினார். பிறகு
5: நீங்கள் நாளை வரும்பொழுது இயற்கை சீர்கேடுகள் மற்றும் அதனை சரி செய்யும் விதம் பற்றி ஒரு கட்டுரை எழுதி வர வேண்டும்
0: என்று கூறினார். அதற்கு மாணவர்கள்
4: நாங்கள் கண்டிப்பாக எழுதி வருவோம் ஐயா
0: என்று கூறி விடைபெற்றனர். வீட்டில் நிலவன் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போதே உறங்கிவிட காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்க குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார் நிலவன். தொலைவில் ஒரு பெரிய உருவம் வந்து கொண்டிருந்தது. அதை உற்று பார்க்கும்போது அந்த உருவம் மொத்தமும் நெகிழியால் மூடப்பட்டிருந்தது. நிலவன் கண்களை உருட்டி தெளிவாக பார்த்து அதிர்ந்து விட்டான். அது ஒரு முழுமையான நெகிழி பைகள், நெகிழி பொருட்கள், நெகிழி குப்பைகளான நெகிழி இயந்திர மனிதன். மற்றொரு பக்கம் முற்றிலும் இயற்கையான மண்சட்டி தலை, புடலங்காய் கைகள், வெள்ளரிக்காய் கால்கள், பூசணிக்காய் உடம்பு என அனைத்து பாகங்களும் காய்கறிகளாலும் கனிகளாலும் நிறைந்த இயற்கையான மனிதன். இவர்கள் இருவரும் வாய் சண்டையிட்டவாறே வந்தனர். நிலவன் அதை உற்று கவனித்தான். நெகிழி மனிதன் இயற்கை மனிதனை பார்த்து
5: என்னடா சட்டி மண்டையா, உன்னை யாருமே மதிக்கல போல
0: என்று சிரித்தவாறே கேட்டான்.
4: டேய், நீ ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ண வேணாம், நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும்
0: என்று கூறினான் இயற்கை மனிதன்.
5: டேய், நீ எல்லாம் மக்களால் மறந்து போன பொருள்டா, இப்ப எல்லாமே நான் தாண்டா
0: என கர்வத்துடன் கூறினான் நெகிழி மனிதன்.
4: என்னடா சொல்ற
0: என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இயற்கை மனிதன்.
5: அட ஆமாண்டா, வீட்டுல இருக்கிற பொருள்ல 95% நான் தான், அதாவது பிளாஸ்டிக் பொருள் தான்டா. நீ எல்லாம் இப்போ அருங்காட்சியகத்தில் இருக்கிற பொருள்டா
4: என்றது நெகிழி மனிதன். டேய், முன்னும் எல்லாம் எல்லார் வீட்லையும் நான் தாண்டா இருந்தேன். அதாவது இயற்கையான மண்பாண்டம், செப்பு பானைகள், மண்பானைகள் என மனிதன் ஆரோக்கியமாக வாழ்ந்தான். ஆனால் எப்போ நான் கண்டுபிடித்தானோ அதிலிருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டுக்குள்ளேயும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டுக்கு வெளியேயும் அனுப்பிட்டாங்க என்றது இயற்கை மனிதன்.
5: நான் அவர்களுக்கு மிகவும் உதவி

0: நெகிழியை பயன்படுத்துகிறார்கள்
1: என்று கூறி சிரித்தது நெகிழி மனிதன். அடே, பிளாஸ்டிக் மண்டையா, மக்கள் நெகிழி தீமை விரைவில் உணர்வாங்க. அப்ப நீ எங்கே போவேன் உனக்கே தெரியும் என்றது இயற்கை மனிதன்.
0: நண்பா, அது எப்படி நடக்கும்? நான் தான் மக்களின் அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான ஆளாய்விட்டேனே
1: என்று நெகிழி மனிதன். நட சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டது இயற்கை மனிதன்.
0: ஹஹஹஹா, அதுவா? இப்ப கடைக்கு போறாங்க, வரும்போது அனைத்து பொருட்களையும் நெகிழி

0: மனிதன், நட சொல்ற என்று அதிர்ச்சியுடன் கேட்டது இயற்கை மனிதன்.
1: ஹஹஹஹா, அதுவா? இப்ப கடைக்கு போறாங்க, வரும்போது அனைத்து பொருட்களையும் நெகிழி பையில் தானே வாங்கி வருகிறார்கள்
0: என்றது நெகிழி மனிதன்.
2: மனிதன் மாறுவான், நெகிழி பையிலிருந்து மஞ்சள் பைக்கு மாறுவன், அப்ப நீ எங்கே போவ
0: என்றது இயற்கை மனிதன்.
1: ஓ அப்படியா, சரி அப்படின்னா உங்க அடுப்பாங்கரையில் இருக்கிற மிளகுடப்பா, கடுகுடப்பா, உப்புடப்பா இதெல்லாம் என்ன பண்ணுவ
0: என்று ஒரு துள்ளலான ஆட்டத்தோடு கேட்டது நெகிழி மனிதன்.
2: நாங்கள் அதுக்குத்தான் அஞ்சறி பெட்டியை பயன்படுத்துவோம் என்றது.
1: இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா நீங்க இப்ப தண்ணி குடிக்க கூட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், வாட்டர் கேன் தான் பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க
0: என்றது நெகிழி மனிதன். அதற்கு இயற்கை மனிதன்,
2: நாங்கள் அதுக்கு பதிலாக தான் செப்பு குடம், மண்பானை, சில்வர் டம்ளர் பயன்படுத்துவோம் என்றான்.
1: அப்படியா, சரி நீங்க கடைக்கு போயிட்டு சிப்ஸ், முறுக்கு எல்லாத்தையும் நெகிழில் தானே அடுத்து வாங்கி வருகிறீர்கள்
0: என்றது நெகிழி மனிதன்.
2: சொல்ற, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் அதற்கு பதிலாக பனை ஓலியால் ஆனால் கூடைகள், எளிதில் மக்கக்கூடிய பைகளில் நாங்கள் எங்கள் தீன்பண்டங்களை வாங்கி வருவோம்
0: என்றது இயற்கை மனிதன்.
1: நடக்கிற விஷயமா சொல்லுடா சட்டி மண்டையா
0: என்றது இயந்திர மனிதன்.
2: டே, அதாவது நெகிழி எவ்வளவு தீமை என்று மக்கள் சீக்கிரமா உணர்வாங்க, உன்னை வெளியே தூக்கி போடுவாங்க
0: என்றது இயற்கை மனிதன்.
2: அது மட்டுமா, நீ மண்ணிலே மக்கி போகாம குறைந்தபட்சம் 100-500 வருஷம் ஆகும். நீ மக்காதனால மழை நீர் மண்ணுக்குள்ள போக முடியாம மண் வளம் கெடுது, மற்றும் நிலத்தடி நீர் மட்டும் குறையுது. சரி, உன்னை மண்ணில் போடாம எரிச்சிட்டா நல்லா இருக்கும் யோசிச்சா, அதுல இருந்து வர புகை ஓசோன் மண்டலத்தையே பாழாக்குது, அதனால புற ஊதா கதிர்கள் வந்து மக்களை கொல்லுது
0: என்றது இயற்கை மனிதன்.
1: இதுக்கெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் இந்த மக்களோட தப்பு, அவங்க மட்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டினால்தான் பூமிக்கு அடியில் போறேன், அவங்க மட்டும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரிச்சா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு, ஆனா மக்கள் ஒருபோதும் திருந்த மாட்டாங்க, இவங்க எல்லாம் ஒரு முட்டாள் கூட்டம்
0: என்றது நெகிழி மனிதன்.
2: யாரை பார்த்து நான் முட்டாள் கூட்டம் சொல்ற, அவங்க ஒரு நாள் திருந்துவாங்க, உன்னை சீக்கிரமா மறுசுழற்சிக்கு அனுப்புவாங்க, அப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துல இருப்ப, இந்த பூமியும் பசுமையாக இருக்கும் என்றது இயற்கை மனிதன்.
1: அடே, நடக்கிற விஷயமா சொல்லுடா
0: என்று கூறி சிரித்தது நெகிழி மனிதன்.
2: மக்களே, நீங்கள் உறங்கியது போதும், விழித்து கொள்ளுங்கள், இயற்கைக்கு மாறுங்கள், தேவையில்லாமல் நெகிழியை வீட்டுக்கு அழைத்திட்டு வராதீங்கள், குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து மறுசுழற்சிக்கு உதவுங்கள், நீர்நிலைகளை குப்பைகளை கொட்டுவதை தவிருங்கள், நெகிழியை கொளுத்தாமல் ஓசோன் படலத்தையும் மனித சமுதாயத்தையும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்
0: என உரக்க கத்தியது இயற்கை மனிதன்.
2: காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான் நிலவன்.
0: ஓ, இது கனவா என கண்களை கசக்கியவாறே தன் படுகளை இருந்து எழுந்தான். தான் கண்ட கனவை எழுத்து வடிவில் கட்டுரையாக எழுதி பள்ளியில் சமர்ப்பிக்க இது ஒரு மிகச்சிறந்த கட்டுரை என நிலவனை பாராட்டினார். மக்களாகிய நாம் நம் பூமியை காப்பாற்ற நெகிழியை தவிர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என அனைவரும் உறுதியேற்போம். நன்றி.
3: பிளாஸ்டிக்கால இவ்வளவு கெடுதல் இருக்கா, இது தெரியாம இவ்வளவு நாளா இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோமே, இனிமேல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேணாம்னு சொல்லணும்.
4: ஆமாண்டி, கண்டிப்பா சொல்லணும். அடுத்ததா ஒரு விடுகதை கேட்கலாமா?
3: கேட்கலாமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே.
4: சிந்தித்து விடையை கண்டுபிடிக்கும் சுவாரஸ்யமான விடுகதை நிகழ்ச்சிய இப்போ கேட்கலாம்.
3: விடுகதை கேட்க வராங்க சந்தோஷ்,
4: விடைய சொல்றாங்க கிஷோர், 5ஆம் வகுப்பு.
5: அனைவருக்கும் வணக்கம். காலையில் 4 கால், மதியம் 2 கால், மாலையில் 3 கால், நடப்பகுதி யார்?
6: மனிதன்.
5: சரியான பதில். அடுத்த கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்கள்.
5: எனக்கு வாய் இருக்கு ஆனால் பேச மாட்டேன், கட்டில் இருக்கு ஆனால் தூங்க மாட்டேன், நான் யார்?
6: நஜி.
5: சிறப்பு சிறப்பு. எழுத்து இருக்கு ஆனால் படிக்க முடியாது, இலை இருக்கு ஆனால் மரமில்லை, நான் யார்?
6: புத்தகம்.
5: சிறப்பு. என்னிடம் நகரங்கள் இருக்கு ஆனால் வீடுகள் இல்லை, காடுகள் இருக்கானால் மரங்கள் இல்லை, ஆறுகள் இருக்கானால் தண்ணீர் இல்லை, நான் யார்?
6: வரைபடம்.
5: சரியான பதில். என்னை பரிக பரிக பெரிதாக்கிறேன், நான் யார்?
6: குழி.
5: வெரி குட். ஒரு வீட்டில் நான் தூண்கள் சுற்றிருக்கும், சுவர்கள் இல்லை, மேலே கூரை இல்லை, அது என்ன?
6: மேசை.
5: சரியான பதில். இந்தியாவின் தேசிய விலங்கு எது?
6: புலி.
5: சூப்பர் சூப்பர். வானவெளியில் எத்தனை நிறங்கள் உள்ளன?
6: 7 நிறங்கள்.
5: சரியான பதில். நமது தேசிய கொடியில் உள்ள சக்கரன் பெயர்?
6: அசோக சக்கரம்.
5: சரியான பதில். ஒரு வடிவத்திற்கு எத்தனை மாதங்கள்?
6: 12 மாதங்கள்.
5: குட் குட்.

0: எது? தேனி. சரியான பதில். இந்தியாவின் தேச மலர் எது?
1: தாமரை.
0: வெரி குட், வெரி குட். உலகின் மிக பெரிய கடல் எது?
1: பசிபிக் பெருங்கடல்.
0: அருமை, அருமை. மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது?
1: சிறுநீரகம்.
0: சரியான பதில். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது?
1: பனைமரம்.
0: சிறப்பு, சிறப்பு. கணினியை கண்டுபிடித்தவர் யார்?
1: சார்லஸ் பாபேஜ்.
0: வெரி குட். ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவது யார்?
1: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
0: சரியான பதில். நன்றி.
2: தெரிந்த கேள்விகளும் அதுக்கு தெரியாத நிறைய விடையும் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. சரி, அடுத்ததா, உருவத்துல பெருசாவும் பெரிய தும்பிக்கையோட இருக்கிற யானைய யாருக்கு தான் பிடிக்காம போகும்? அந்த யானைய பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதைய இப்ப கேக்கலாமா?
2: ஓ, கேக்கலாமே. யார கதை சொல்ல வராங்க?
3: வேற யாரு, நம்ம ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பத்மலாதா தான். கதை கேக்கலாமா?
2: ஓ, கேக்கலாமே.
4: அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையோட பேரு அப்பு யானையும் மாயமாங்காவும். ஒரு காட்டுல அப்புன்னு ஒரு குட்டி யானை இருந்துச்சான். அப்புக்கு ரொம்ப பசியா. ஆனா அது சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் தான் பெரியவன் சொல்லிக்கிட்டு யாருக்குமே கொடுக்காதான், தானே தின்னுடும். ஒரு நாள் காட்டுக்கு நடுவுல ஒரு மரம் திடீர்னு பேசிச்சான், அப்பு என்கிட்ட ஒரே ஒரு மாயமாங்கா இருக்கு, அதை நீ சாப்பிட்டா நீ நினைக்கிற மாதிரி மாறலாம், ஆனா ஒரு கண்டிஷன். மரம் சொல்லிச்சு, இந்த மாங்காயை நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, மூணு பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாதான் இது மாயாஜாலத்தை காட்டும். அப்பு யோசித்தான், நான் பெரியவனாகணும், ஆனா பங்கு கொடுத்தான் எனக்கு கம்மியா தான் கிடைக்கும், அப்புறம் வயிறு பசிக்கும். சரின்னு தலையாட்டுச்சு. முதலில் அணில் குட்டிய அம்முவை கூப்பிட்டுச்சு. அம்மு, இந்த மாங்கா. அம்மு, ஒரு கடி கடிச்சிட்டு அப்பு நீ நல்ல பிள்ளை சொல்லிச்சு. அடுத்து கிளியக்கா, கிளியக்கா, இந்தா இந்த மாங்காவை ஒரு கடி கடிச்சுக்க. அப்பு அண்ணா, சூப்பர் டேஸ்ட் சொல்லிச்சு. கடைசியா மீதி இருந்த சின்ன துண்டை மட்டும் அப்பு சாப்பிட்டுச்சான். அவ்வளவுதான், டபக்குன்னு அப்போட உணவு பல பலன்னு மின்னிச்சான். ஆனா அப்பு பெருசா மாறலையாம். அதுக்கு பதிலா அப்போட மனசு பெருசா மாறிச்சான். எல்லாரும் அப்பு கிட்ட வந்து விளையாட ஆரம்பிச்சாங்களாம். அப்போ மரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், பார்த்தியா அப்பு, பங்கு போட்டு சாப்பிட்டா நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய நண்பர்கள் கிடைத்தா நீ தான் காட்டுக்கே ராஜா. அன்னையில இருந்து அப்புக்கு கிடைக்கிறத எல்லாத்தையும் நண்பர்களோடு பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். காடே அவன் அப்பு ராஜா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? நீங்களும் இனிமே உங்களுக்கு எது கிடைச்சாலும் அப்பு போல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவீங்களா? ஓகே, தேங்க்யூ.
2: யானை கதை ரொம்ப அழகாச்சுடி. இன்னைக்கு நான் கேட்ட கதைய என் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்.
3: நானும் சொல்லுவேண்டி.
2: சரிவா, அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். தண்ணி இல்லாம இந்த உலகத்துல எந்த உயிராலையும் வாழ முடியாது.
3: அது நம்ம எதிர்காலத்தோடைய மிகப்பெரிய செல்வம்.
2: கரெக்டா சொன்ன. தண்ணி சேமிச்சு பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை.
3: இத சொல்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை நடிச்சு காட்ட வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தஷ்வனா, ராகினி, ரோஹித் மற்றும் கபிலன்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
6: நீர் இன்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் மான் இன்று அமையாது ஒழுக்கு. நீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. நீர் இல்லை என்றால் உயிரை விட மேலான ஒழுக்கம் கெட்டுவிடும் என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க நாங்கள் தண்ணீரை முக்கியத்துவத்தை உணர்ந்து நாடகத்தை நடித்து மட்டும் காட்டாமல் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் என்று உறுதியளிக்கிறோம்.
7: இன்றைய கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: நமது கிராமத்தில் உள்ள நிறைகுறைகளை பற்றி உங்களது கருத்துக்களை கூறலாம்.
9: ஐயா, நம்ம கிராமத்தில் உள்ள தெருவு லைட் எல்லாம் இரவும் பகலும் மேஞ்சிட்டு இருக்கு. இதனால கரண்ட் பில் அதிகமாகுது. அதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்க தான் கூறணும் ஐயா.
7: நம்ம ஊராட்சியில நிதி அதிகமா இருக்கு, அதுக்காக பணத்தை என்ன தண்ணி மேல செலவு செய்ய முடியும்? இனி அது நடக்க கூடாது. பணத்தை தண்ணி மேல நினைக்காதீங்கள், அது பணம்யா, பணம்.
9: சின்னம்மா, ஐயா பேசிருக்காங்களே, கொஞ்சம் வாரமா போய் நில்லுங்கம்மா. ஐயா, தண்ணியை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா தெரியுதா? நம்ம ஊர் மக்கள் தண்ணியை வீணாக்கிட்டு இருக்காங்க. பணம் போனா கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனா தண்ணி இல்லைன்னு எந்த ஊர்ல வாழ முடியுமா? அது உங்களுக்கு தெரியாத ஐயா.
10: வந்துட்டாங்க கூட்டத்துக்கு வர சொல்றதுக்கு. நம்ம ஊர்ல தண்ணி வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஊரே பச்சை பசேன்னு பசுமையா இருக்கு. நம்ம ஊரே வளமா இருக்கு. நம்ம ஊரே வளமா இருக்கும் போது தண்ணிய அளவுக்கு அதிகமா செலவு பண்ணாதான் என்ன ஆக போகுது? வந்துட்டாங்க ஐயா நம்ம கூட்டத்துக்கு விஞ்ஞானி.
9: அவங்க சொல்றது உண்மைதானே?
7: சரி, இருங்க இருங்க, அத பத்தி அப்புறமா பேசுவோம். வாமா, ஒரு வழியா ஃபாரின்ல இருந்து வந்துட்ட. என்ன, உன்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
9: முடிச்சிட்டேன்ப்பா.
7: சரி, நீ வீட்டுக்கு போன, அப்புறமா வரேன்.
9: இல்லப்பா, எல்லாரும் தண்ணியை வீணடிப்பதை பற்றி பேசினாங்க, நானும் கொஞ்சம் அதை பத்தி பேசணும்.
7: சரி.

0: பேசுமா, அதை பத்தி நீ என்னதான் பேசுறன்னு பாப்போமே. தண்ணிலாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? காலையில எழுந்தா வாய் கொப்பிளிக்க தண்ணி, பிரஷ் பண்ண தண்ணி, குளிக்க தண்ணி, சமைக்க தண்ணி, சமைச்ச பாத்திரம் கழுவ தண்ணி, துணி துவைக்க தண்ணி, வீடு கழுவ தண்ணி, தண்ணி தண்ணி. இப்ப எனக்கு அடி, இதை நான் உயிரோட வாழணும்னா இப்ப குடிக்கணும் தண்ணி. தண்ணிய பணத்தை விட குறைவான எனக்காதுங்க. வருங்காலத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது நிலமை வரும். அப்ப புரிய நான் சொல்றது உங்களுக்கு.
1: எங்க தலைவரே, நம்ம ஊர்ல தண்ணி வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சமா சொல்லிட்டு பேசுறாங்க. இது என்ன ஃபாரினா தண்ணி அளந்து அளந்து பயன்படுத்துறதுக்கு? நீங்க போங்காம
0: எதிர்காலத்துல 50 வருஷம் கழிச்சு நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறீங்க?
2: ஐயையோ, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு மாயஞ்சாலம் போல தெரியுது. நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு.
3: எனக்கு நம்ப பயமா இருக்கு, நானும் வரலப்பா.
1: நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் போறேன்.
0: சரி வாங்க போகலாம்.
1: ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கு! எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊரா இது? பெரிய பெரிய பில்டிங்கு, போலீஸ் ஸ்டேஷனு, பேங்க்கு, மாலு எல்லாமே இருக்கு. ஆனா கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் ஒரு மரம் செடி கொடி எதையுமே காணோம். ஏன், ஒரு காக்கா குருவி கூட காணுமே. இங்க வேற ஒரே வெயிலா இருக்கு, தொண்டை வேற வத்தி போச்சு. எனக்கு தண்ணி வாங்கிட்டாங்கல்ல. சரி, எனக்கும் தாகமா இருக்கு, நானும் போய் தண்ணி வாங்கி குடிக்க போறேன். இங்க வேற எனக்கு முன்னாடி 4 பேர் லைன்ல நிக்கிறாங்க. அவங்க வாங்கி குடிச்சா பிறகுதான் நான் குடிக்க முடியும்.
2: ஐயா தண்ணி தாங்க.
3: தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சுமா, போங்க போங்க.
2: டேய் அப்பா, நீ பணம் பணம்னு ஓடி சம்பாச்சியே, நீ அப்பவே ஒரு மரத்தை நட்டு வச்சிருந்தனா நாங்க யாரும் கியூல நின்னு தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது.
1: பாருங்களேன், அந்த மனுஷன் எப்படி எல்லாம் புலம்பிட்டு இருக்கான்னு. என்னதான் இந்த 2076?
0: இதை விட இன்னும் அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் காத்துட்டு இருக்குது.
1: ஐயோ, என்னால இங்க இந்த 2076 வேணாம், வாங்க நம்ம 2026 போயிடலாம். தலைவரே தண்ணி காப்பாத்துங்க, தலைவரே தண்ணி காப்பாத்து.
3: பதறாத பதறாத, இந்தா தண்ணி குடிச்சிட்டு பேசு.
1: தலைவரே, இப்ப நான் கேட்காம நீங்க எப்படி தண்ணி கொடுத்தீங்க? ஆனா 2076 காசு கொடுத்து வாங்குறாங்க. 2026 எவ்வளவு பிரம்மாண்டமா பசுமையா அழகா இருக்கு. ஆனா 2076 பெரிய பெரிய பில்டிங்கு இந்த மாதிரி இருக்கு தலைவரே. ஆனா கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் ஒரு மரம் செடி கொடி எதையுமே காண தலைவரே. ஐயா, ஒரு காக்கா குருவி கூட காண தலைவரே. தலைவரே, ஏன் காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க?
2: இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு தலைவரே.
3: செல்லத்தாயா இங்க வா.
2: சொல்லுங்க தலைவரே.
3: இவங்க சொல்லதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இல்ல. என் பொண்ணு கூட போயிட்டு அங்க எதனா ஆதாரம் கிடைச்சா எடுத்துட்டு வா.
2: அம்மா அம்மா, பார்த்து போங்க, காலில் கண்ணாடி ஏதாவது பொத்துற போகுது.
0: இது கண்ணாடி இல்லை, 2076 காலண்டர்.
2: என்னது, 2076 காலண்டரா? பார்க்கவே பல பலன்னு இருக்குது. இதை போய் 2076 காலண்டர்னு சொல்கிறீங்க? இந்த ஊரில் இருந்தேன் மண்டே வெடிச்சுன்னு போல சாமி. ஐயோ, தங்கம் வயிறம் பானை எல்லாமே கீழே கொட்டி கிடக்குது. அங்கே ஒரு லாக்கர் தெரியுது, அதை போய் திறந்து பார்ப்போம். அப்போ அதில் இதை விட அதிகமாகவே இருக்கும், திறந்து பார்ப்போம். தங்கம் வைரம் எல்லாத்தையும் கீழே கொட்டி வச்சுட்டு பிளாக்கரில் போய் வாட்ரு கண்ணை வச்சுக்கிறாங்க. இன்னதான் ஊரு சாமி. அம்மா அம்மா, இது என்னதுமா?
0: இது 2076 நியூஸ் பேப்பர்.
2: என்னது, நியூஸ் பேப்பரா? ஐயா வேற ஆதாரங்கள் கேட்டாரு, எதை எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல. சரி, இதவே எடுத்துகிட்டு போகலாம். 2076 இருந்தால் மண்டியே சுற்றினும் போல இருக்கு. வாங்க நம்ம 2026 போயிடலாம். ஐயா ஐயா, நீங்க கேட்ட ஆதாரம்
3: அது? இது ஆதாரமா? இத பார்த்தா கண்ணாடி தாள மாதிரி நல்லா பல பலன்னு மின்னுது. இத போய் ஆதாரம் சொல்றீங்க? இதெல்லாம் நம்மளால படிக்க முடியாத சாமி, வேற யாரா படிங்க.
4: இன்றைய தலைப்புச் செய்திகள். கடலூர் அருகே பதற்றம். பூட்டிய வீட்டினுள் இருந்த தண்ணீர் கொள்ளை. கடலூர் அருகே தனது மகன் திருமணத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்த 50 லிட்டர் தண்ணீரை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். திருடர்களை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து தேடுதலை வேட்டையை தீவிரப்படுத்தி உள்ளது காவல்துறை. அதனால் மக்கள் தங்களிடம் உள்ள 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீரை கொள்ளையர்களிடம் இருந்து பாதுகாக்க லாக்கர்களை தேடி அனைத்து தரப்பு மக்களும் படையெடுப்பதால் லாக்கருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது
2: என்றாங்க தலைவரே.

0: இவ்வளவு அதிர்ச்சியான விஷயமா சொல்லறீங்க, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு?
1: இருங்க இருங்கப்பா, கேட்டு சொல்றேன். என்னப்பா இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு?
0: அப்பா, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டு அதை முறையா பராமரிக்கணும். முறையா பராமரிச்சா நம்ம ஊர்ல மழை பொழியும், மழை பொழிவு அதிகம் கிடைக்கும். மழை பொழிவு அதிகம் கிடைத்தால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தால் நம்ம ஊர்ல தண்ணீர் பற்றாக்குறே இருக்காது. நம்ம எல்லாரும் முக்கியமா பனை மரம் நடணும். ஏன்னா பனை மரம் பூமிக்கு அடியில் இருக்கும் தண்ணீரை மேலே கொண்டு வரும். நாம எல்லாரும் மரம் நட்டு அதை முறையா பராமரிக்கணும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவோம்.
2: தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவோம்.
0: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவோம்.
2: தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவோம்.
0: வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவோம்.
2: வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவோம்.
0: நன்றி.
1: அடேங்கப்பா, 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுவோமா? இப்பல இருந்து நம்ம தண்ணிய சேகரிச்சு வைக்கணும்ல?
3: ஆமாண்டி, கண்டிப்பா சேமிக்கணும். நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்.
1: ஆமாண்டி, கண்டிப்பா சொல்லணும்.
3: நிகழ்ச்சியில எடுத்ததா நம்ம கிட்ட இருக்கிற உணவை எல்லாருக்கூடையும் பகிர்ந்து சாப்பிடணும். இந்த கருத்தை ஒரு கதை மூலயமா சொல்ல வராங்க நம் பள்ளியில் 1வது வகுப்பு படிக்கும் மாணவி சோவிகா.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு காய் சொல்ல போகிறேன். ஒரு பையன் வடை சாப்பிட்ணுந்தானா, மரத்தேந்து ஒரு காக்கை பார்த்துச்சம்பரு. அப்போ பாய் வடை சாப்பிட்டு சாப்பிடாம கீழே போட்டு போயிட்டானா. அப்போ காக்கா எடுக்க வந்துச்சம்பர். அப்போ எலி எடுக்க வந்துச்சான். எலி கொஞ்சம் எடுத்துகிட்டு பிறக்க காக்காவுக்கு தான் அப்போ ஒரு ஓசனை வந்துச்சான். எலிட்ட சொல்லட்டுமே கேட்டான் காக்கா. சொல்லுச்சான் எலி, சொன்னான் நம்ம ரெண்டு பேர் பாய் பாய் பிச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னான். அதே மாரி அவங்க ரெண்டு பேர் பாய் பிரித்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். எந்த போயிருந்தாலும் எல்லாம் குத்துட்டு சாப்பிடணும். நன்றி.
1: நல்ல அழகான கதை, அதை அருமையாக சொன்ன மாணவி ஜோவிகாவுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா,
3: பூனைக்குட்டி வந்தாலே பூமி முழுவதும் புன்னகைக்கும், அதன் குறும்பு சிரிப்பில் அனைவரும் மனமும் மலர்ந்து விடும்.
1: அப்படியா?
3: ஆமாண்டி, பூனைக்குட்டி பாடலை பாட வராங்க 2வது வகுப்பு ராஜகுரு, சிவன்யா மற்றும் ரிஷிதா. பாட்டை கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
5: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பூனைக்குட்டி பாட

0: நன்றி.
1: எவ்வளோ அழகாக பண்ணாங்களே பாட்டு. இதுவரை எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்ட ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர்கள்
1: சுத்திஷ்கா மற்றும் தாரா.

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும்.

0: உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது சின்ன கவுண்டர் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், சுசீலா.

நேரம் 6:05 10 நொடியாகிறது. திரையிசையில் நிறைவாக தேவர் மகன் படப்பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கமலஹாசன்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக குஜராத்தின் சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை இன்று தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில்நுட்ப உற்பத்தி பயணத்தில் இது ஒரு முக்கிய கல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆலை முழுமையாக செயல்பட தொடங்கியதும் ஆண்டுக்கு 5 மில்லியன் குறைக்கடத்தி சில்லுகளை வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு மேற்கொண்ட பயணத்தின் முதல் கட்டமாக ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், நகர்ப்புற போக்குவரத்து, ரயில்வே, சாலைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இத்திட்டங்களில் அடங்கும். பலோத்ராவில் உள்ள பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமைவெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இது நாட்டின் எரிசக்தி மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த புதிய சுத்திகரிப்பு வளாகம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது மற்றும் சுமார் 79,450 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைய உள்ள ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 125A மற்றும் ஜோத்பூர் சுற்றுச்சாலையின் இரண்டாம் பிரிவை 4-வழி சாலையாக மாற்றும் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1,000 மெகாவாட் பிகானர் சூரியசக்தி திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் ராஜஸ்தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலத்தின் மின் பரிமாற்ற பாதையையும் திறந்து வைத்தார். மேலும் ராஜஸ்தான் அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கடிதங்களையும் பிரதமர் வழங்கினார்.
1: நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பல நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்த வேளையில் இந்தியா நெருக்கடியை துல்லியமாக மதிப்பிட்டு ஒரு பயனுள்ள உத்தியை வகுத்ததன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ததாகவும் கூறினார். உள்நாட்டு சமையல் எரிவாயு விலை கடுமையான உயர்வை சந்திக்காத வண்ணம் அரசு தடுத்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச எரிபொருள் விலை ஏற்றத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க 75,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். 480 கோடி ரூபாய் செலவில் 23,000க்கும் அதிகமான சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி

0: ஏற்படும். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டதுடன் விமான போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இத்திட்டம் வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதை இன்னும் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் இப்பகுதிகளுக்கு இடையிலான அதிவேக புல்லட் ரயில் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத் பகுதியில் உள்ள 80% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதம், கலந்துரையாடல் மற்றும் முடிவெடுப்பதில் இந்த கூட்டத்தொடர் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கல்லீரல் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்கள் வலையமைப்பின் 3வது ஆண்டு விழாவில் உரையாற்றினார். இத்தகைய நோய்கள் மிக இளம் வயதிலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சனை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அறிவியல் முன்னேற்றம் மட்டுமே இந்த சவாலை வெல்ல முடியாது என்று கூறிய அவர், பரவலான பொது விழிப்புணர்வு மற்றும் வாழ்வியல் மாற்றம் அவசியம் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன்பு பேரிழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்திய அரசுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனை அவர் இன்று பார்வையிட்டார். இம்மருத்துவமனை வெனிசுலா மக்களுக்கு 24 மணி நேரமும் இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. இதில் தினமும் 400க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு கில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இன்று விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில், விவேகானந்தர் ஒரு சிறந்த தேசபக்தர், தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தொலைநோக்காளர் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இந்தியாவின் நாகரிக உணர்வை மீண்டும் உயிர்ப்பித்து காலத்தால் அழியாத ஞானத்தை உலகத்துக்கு எடுத்துக் கூறியவர் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் தமது பதிவில், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதில் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக போதனைகள் நாட்டிற்கு புத்துணர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வழங்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தத்துவம் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி ஏனாமில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று சர்வதேச கூட்டுறவு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
2: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், நீடித்த வளர்ச்சிக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையவும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார்.
0: புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மாணவர் மாணவியர் விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விடுதிகளில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரியில் 11 என்ற

இடங்களிலும் காரைக்காலில் 9 இடங்களிலும் இயங்கி வரும் விடுதிகளில் தகுதியும் விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனம் அருகே அமைந்துள்ள அரசு விடுதியில் சேர விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதிநல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரானில் முன்னாள் உச்சத்தலைவர் கிரான் அயதுல்லா சையத் அலி கமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை அந்நாட்டு அரசு செய்து வருகிறது. இன்று தெஹ்ரானில் தொடங்கிய இந்நிகழ்வுகளில் மூத்த ஈரானிய தலைவர்கள், இராணுவ தளபதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தெஹ்ரானின் கிராண்ட் மொலாஷாவில் கமேனிக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20:36 தொடர்வது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருக்கிறார் நித்யஸ்ரீ மகாதேவன்.

6:31, 5 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் எஸ் சௌமியா.

நேரம் 6:37, 10 நொடி ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் ஓ எஸ் அருண்.

நேரம் 6:42, 25 நொடி ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் மகாநதி சோபனா.

நேயர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்றும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளில் மாலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. பண்டிட் அர்னாப் சடோஃபாத்தியா அவர்களுடைய பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தமிழில் செய்திகள் 7:15 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள், 7:02 முதல் 7:15 வரை. மற்றபடி மறுபடியும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி ஆட்டம் பற்றிய விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:00 த ஆகாஷ்வாணி பாப்காஸ்ட். மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தினுடைய தலைவர் ஸ்ரீ ஹாஜி சேகர் வெம்பாத்தி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேன் சேர்ந்த தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளாகவும் நிறைவிடும். இதனிடையே 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தமிழில் செய்திகள் 7:15 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் முதலில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், தேனீ வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம் குறித்து தகவல்களை வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ, மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்பிடிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தன்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, வில்லியனூரியை மணிவாசகர் குழுவினர் நாதஸ்வரம், வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வெளியே நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலையில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவுருட்பார் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூ எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், மகளிர் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்று மினியவை, 2:40 தாள தரங்கம் இசல்.

குணமுத்து அவர்களுடைய தவில் ஆதித்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். 4:00 வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்டா விமலா அவர்கள். படைப்பு ஆகாசவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5:00 கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுமுனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி சேலியமேடு கவிநேரு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை 7:30 ஆட்டநேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:45 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 8:00, 10:00, 10:58 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களது வரை நாளைய முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி குறித்த விவரங்களை கேட்டீர்கள். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி ஏஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பூஜா. 8:55 சைபாலி இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹய சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜி ஆஷா. 6:20 முதல் 7:00 வரை பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும் மன விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இரவு 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இரவு 7:32 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இரவு 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58 பகல் 12:00, 1:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:15 பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:00 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

நேர்கள் இதுவரை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது படையப்பா படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 7:52 திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைசையில் அடுத்து தளபதி படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே யேசுதாஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10:39 ஆகிறது. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை நிகழ்ச்சினை நிறைவு செய்ய எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நிழல்கள் படப்பாடல். இதோ உங்களுக்காக நேர்களே.

0: திரேசை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், Type 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம்

0: ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினேனியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டம்

0: திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 12:00. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் வேப்பம் புண்ணாக்கு சாறு எவ்வாறு தயாரிக்கலாம் அது குறித்த விவரத்தை பார்க்கலாம். 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கை 10 லிட்டர் நீரில் கலந்து 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இந்த கலவையை வடிகட்டி 100 மில்லி சோப்பு கரைசலுடன் 100 லிட்டர் நீரில் கலந்து 1 ஏக்கர் பயிரில் தெளிக்கலாம். இவ்வாறு தெளிப்பதால் கட்டுப்படும் நோய்கள் எலுமிச்சை சொறி நோய், தக்காளி இலைப்புள்ளி நோய், நெல் தொகை அழுகல் நோய், மிளகாய் பழ அழுகல் நோய், இந்த நோய்கள் எல்லாம் கட்டுப்படும். வேப்பம் முன்னாக்கு சாறு தெளிப்பதால் இந்த நோய்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று இந்த தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் வட்டார தொழில்நுட்ப குழு அமைப்பாளர் மற்றும் வேளாண்மை உதவி இயக்குனர் தண்டாராம்பட்டில் இருந்து வந்திருக்கிறது. அடுத்த தகவல் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய தகவல்கள். கால்நடை ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கால்நடைகளை கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை மழைக்காலத்திற்கு முன்பாகவே சேமித்து வைக்க வேண்டும். ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படக்கூடிய ஆடுகளில் தாடை வீக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மற்றும் வெளிரிய கண் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தவறாமல் ஒட்டுண்ணிகள் மருந்து அளிக்கப்பட வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைகளில் இருக்கக்கூடிய பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன்பாக புரத சத்தும் மாவு சத்தும் தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்கலாம். முயல்களில் ஏற்படக்கூடிய சொறிநோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களினுடைய கூண்டுகளில் தீவுமுயில் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவினுடைய பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து கொடுக்க வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படக்கூடிய நீர் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் இருக்கிறதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு கோழிகளுக்கு தண்ணீர் கொடுக்க அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இவ்வாறு நடுவதால் வெயில் காலங்களில் வெப்ப அலர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். இந்த தகவல்களை உங்களுக்காக தந்தவர்கள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை பேராசிரியர் மற்றும் தலைவர். இந்த தகவல் உங்களுக்கு அருமையாக சொல்லப்பட்டது. அடுத்து ஒரு தகவல் தட்டான் பூச்சி குறித்த ஒரு தகவல். ஒரு தாய்ப்பூச்சி சுமார் 50 முட்டைகள் வரை இடக்கூடிய தகுதி இருக்கிறது. முட்டைகளிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் தண்ணீரிலும் வாழும் இயல்பு கொண்டது. இவற்றை நீரின் மேற்பரப்பில் காணலாம். பெரும்பாலும் இவை தண்டின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய புகையான் அவற்றினுடைய குஞ்சுகளை உணவாக உட்கொள்ளும். தாய்ப்பூச்சியானது நெற்பயிரின் இடையிடையே பறந்து தாவி செல்லும் தத்துப்பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இதன் வாழ்நாள் சுமார் 30 நாட்களாகும். இவை பச்சை தத்துப்பூச்சி, புகையான் ஆகியவற்றினுடைய முட்டைகள் மற்றும் தாய்ப்பூச்சிகள், இலைசுருட்டு புழு, வெள்ளை தத்துப்பூச்சி ஆகியவற்றை உணவாக உட்கொண்டு கட்டுப்படுத்துகின்றன. இந்த தகவல்களை உங்களுக்காக தந்தவர்கள் தண்டாராம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள். நேரில் வரை உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி.
1: அப்பா வள்ளி, இந்தா பிள்ள, இந்த பாத்திரத்துல 1 லிட்டர் எரும பாலும் இந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் தயிரும் கொடுத்துரு.
2: ஆகட்டும் செல்வி, தரேன் தரேன். இப்படி உட்காரு. ஏன் இப்படி வேர்க்குது?
1: இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்ல, அதான் வேர்க்குது.
2: புது வீட்டுக்கு போனதும் செல்வி இங்க பால் வாங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்து மனுஷங்கள்லாம் எப்படி பழகுறாங்க?
1: அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பிள்ள. ஆனால் வீட்டு பக்கத்துலேயே இம்புட்டுனாலும் பால் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த ருசியே பிடிக்கல. நீ கால்நடைகளையும் கொட்டகையையும் ரொம்ப நல்லா பராமரிக்கிற, அதனால தான் நீங்கள் விற்பனை செய்கிற பாலும் தயிரும் ரொம்ப ருசியாக இருக்கு.
2: நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. நீ தினமும் இவ்வளோ தூரம் நடந்து வர வேணாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. சின்னவங்கிட்ட சைக்கிளை கொடுத்து விடுறேன்.
1: அப்பா ரொம்ப நல்லது வள்ளி. உங்ககிட்ட வாங்குற தயிர் இருந்தா எங்கள் வீட்டு பிள்ளைங்க கூட 4 வாய் சோறு சாப்பிட்ருவாங்க.
2: இந்த செல்வி, பாலும் தயிரும் பாத்திரத்தில் ஊற்றிட்டேன், எடுத்துக்கோ.
1: கொண்டா வள்ளி, இந்த அதுக்கான பணம். ஆ வள்ளி, எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க.
2: கூட்டமா? என்ன கூட்டம்?
1: சொல்கிறேன் வள்ளி. அதாவது ஒருங்கிணைந்த முறையில் எப்படியெல்லாம் கால்நடைகளையும் விவசாயத்தையும் சேர்த்து செய்யலாம், இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்களை எடுத்து சொன்னாங்க.
2: ஏன் செல்வி, எனக்கும் ஒரு குரல் கொடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன்ல.
1: அதனால் என்ன புள்ள, அங்கே என்னென்ன விவரங்க சொன்னாங்களோ அம்புட்டையும் என் கைபேசியில் பதிஞ்சு வச்சுருக்கேனே. உன்னை போல் இருக்கிறவங்க கேட்டு பயனடையணும்ல.
2: ரொம்ப நல்லதாக போச்சு. 1 நிமிஷம் இரு செல்வி. ஏ சின்னவனே, கொஞ்ச நேரம் வந்து இந்த கடையை பார்த்துக்கோ. செல்வி, நம்ம உள்ளே போய் உட்காந்து இந்த பதிவை கேட்கலாம்.
1: முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எந்தெந்த கால்நடைகளை எப்படி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம், இதனால் எப்படியெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலக்ஷ்மி அவங்க. கேட்டுப்போமா?
3: ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம், அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் பசு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி, வாத்து, மீன், பசும் தீவனம், பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள் மற்றும் மரங்கள், இவை 4 ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும். ஒருங்கிணைந்த பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம். இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும்

உணர்ச்சியை தாங்கும் திறன் கொண்டது. சாஹிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும். சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. தார்பார்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. இப்போது கலப்பினங்களை காண்போமாக. ஜெர்சி கலப்பினம், அதாவது ஜெர்சி கிராஸ், சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது. குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது. ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கலப்பினம், அதாவது HF கிராஸ், அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது. எருமை இனங்கள், முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. ஜாஃப்ராபாடி உறுதியான எருமை இனங்களில் ஒன்றாகும். ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும். ஆட்டினங்கள் ஜமுனா பாரி, பெரிய உடல் அமைப்பை கொண்டது. பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும். பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது, மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும். பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது. பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதாக இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது, மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது. சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது. ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும். செம்மறி ஆடுகள் புல்வெளி வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன. எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும். செம்மறி ஆட்டினங்கள் டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. நெல்லூர் பெரிய உடல் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது. மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும். அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும். இப்போது அதன் இனங்களை காண்போமாக. நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது. நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும், மிகவும் வலுவான இனமாகும். மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யார்க்ஷையர், இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங், அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும். லேண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது. டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. ஹாம்ஷையர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்து கோழி வளர்ப்பு, இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக. ஒயிட் லெகான் ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ். அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் 430 அல்லது காப் 500 வகை. அடுத்து ராஸ் 308 வகை. கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம். வனராஜா கிரிராஜா மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள். இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம். வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் 50 வாத்துகளும் 300 மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம். பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் 10 லார்ஜ் ஒயிட் யார்க்ஷையர் இன பன்றிகளையும் 300 கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரண்மேல் ஆட்டு கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் 100 சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதினால் இது சிறந்த முறையாகும். மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி 2 அல்லது 3 கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1 கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் 800 சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம். முயல் மற்றும் மர வகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக 1500 சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம். முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மர வகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முயல் புழுக்கை மரங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது. வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் 1500 சதுர அடி நிலப்பரப்பில்

அமைக்கப்படலாம். எருமை மாடுகளுக்கான நீர்த்தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம். 30 எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியை கொண்ட நீர்த்தொட்டியை 250 சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம். பயன்படுத்தப்பட்ட நீரானது 1 ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி

0: பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது.
1: அடடா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின புரிதலும் எந்தெந்த கால்நடைகளை தேர்வு செஞ்சு விவசாயத்தோட ஒருங்கிணைஞ்சு வளர்க்கலாம்னும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்களே. இதில் எங்களுக்கு தோதான வழிமுறைகள் என்னென்னு பார்த்து உடனே செயல்படுத்திக்கிறேன்.

0: வள்ளி, வெண்பன்றி வளர்ப்பும் நல்ல லாபம் கொடுக்கறதால இப்ப நிறைய பேரு இதை தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா செல்வி, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கும் இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆசைதான்.
0: வெண்பன்றிகளை எப்படி வளர்ப்பு செஞ்சு அதுல லாபம் ஈட்டலாம், அதோட வெண்பன்றியோட வேற என்னென்ன கால்நடைகளையும் வளர்ப்பு செய்யலாம்னு எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க.
2: பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு முறையே கறவை மாடை வளர்ப்பை தொடர்ந்துதான் அதிலிருந்து நாம் உருவாக்கிய பல்வேறு உத்திகளின் காரணமாக அது இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற பெயர் உருமாறி இன்று பலதரப்பு மக்களாலும் மற்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வருவாயை அதிகரித்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மாதிரிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வோமேயானால், அது சிறந்த தீவன மாற்றுத்திறன் கொண்டவை, குறைந்த சினை காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது. வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது, பன்றிகளை சுத்தம் செய்வது, இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அந்த நீரையும் நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும் போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும். அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம். அதுபோன்று பல மரங்கள், மேய்ச்சல் நிலங்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ஒரு ரூபாய் செலவு செய்யும் பொழுது வருவாய் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு, நிகர லாபம் 3-4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மீன் வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த

0: கறவை மாட்டு பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம். விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம். ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது. இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும். இது போன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது 2 முதல் 3 மாடுகளை வளர்த்தால் போதும். தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட 2 கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவும் சரி, அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்முடைய வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே போன்று வெண்பன்றி வளர்ப்பு, அதுவும் நாம் வந்து லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும். அந்த முறையில் பார்க்கும் பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் வந்து மீன் வளர்த்து, வாத்து, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும். இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கென்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை. மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பழமரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம். ஸோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் வந்து குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும். அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கூட மண்புழ உரம் தயாரிக்கிறது, பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழம் உரம் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது. ஸோ இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன் குளத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து வந்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர். நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்முடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது, நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக சீரமைக்கப்படுகிறது.
1: என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா?
2: கேட்டுக்கிட்டேனே. கறவை மாடுகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி வளர்த்து பயனடையலானோ, குறிப்பாக வெண்பன்றிகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்த்து செலவை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்னும் அருமையெல்லாம் சொல்லிட்டாங்க. செலவு குறைவு அதிக லாபம்னு தெரிஞ்சதும் இதை நமக்கு தேவையானபடி எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க தோணுது.

0: செல்வி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கறவை மாடுகளோட முயல்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க.
1: ஆமாம் பிள்ள, முயல் அப்புறம் கோழி வெள்ளாடு இது போன்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கலாம். எப்படி என்னன்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. கோபிநாதன் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுப்போம்.
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில் தீவனப்புல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயணம் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை, உளுந்து, சோளம் அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறியாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு, செம்மறியாடு, பழத்தோட்டம், தீவனப்புல் மற்றும் தீவன மரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் 1 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியர்க்காகவும், 1/4 ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும், 1/4 ஏக்கர் நிலம் வேலி மசாலாக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டுகை போதுமானது, தீவன செலவு குறைவு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள், வேலி செடிகள், பயிர்கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி, சுபாபூல், கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், ஆர் தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம், அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கை உரம். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், வெள்ளாடுகள் 1 தடவை ஈனும் பொழுது 1-3 குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கும் பண்ணையாளர் கழிக்கின்றன. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நம்ம பால் உற்பத்தி கூட உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு பொதுவாக கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு ஏற்றது, மேலும் குடும்ப உழைப்புக்கு ஏற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புற சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் பிளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. ஆட்டின் உரத்தை நம்ம பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இதற்றை குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக அடுத்தபடியாக முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் வந்து முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30-32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5-6 முறை குட்டிகளை பெற முடியும். ஆகையால் 1 தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48-50 குட்டி முயல்களை நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவும் மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், அவற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். 1, காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை

0: நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது. இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடிகளோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் நான்கு திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லாவண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டக அமைப்பு மிகவும் எளியது, செலவு மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந்தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழி குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3 அல்லது 4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்படுவதால் ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றனர்.
1: ஒருங்கிணைந்த முறையில் என்னென்ன கால்நடைகளை வளர்த்து எப்படியெல்லாம் பயனடையலான்னு இவங்க தெளிவாக புரிய வச்சுட்டாங்களே.
2: வள்ளிதான் எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்கிற ஆளாச்சே, அப்புறம் என்ன?
1: கண்டிப்பாக நீ நினைக்கிறது சரிதான். கூடிய சீக்கிரமே முயல், வாத்துன்னு எங்களுக்கு தோதான கால்நடைகளை நாங்கள் வளர்க்குறத நீயும் பார்க்க தானே போகிற.
2: ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த வேலையில் தினமும் பாலம் தயிரும் எங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து தாரேன்னு சொன்னதை மறந்துடாத.
1: அதெல்லாம் வியாபாரத்தில் கண்ணு கருத்துமா இருப்பா இந்த வள்ளி. நீ கவலைப்படாமல் போயிட்டு வா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:07. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது ஹரிணி மாணிக்க விநாயகம், ஆர்.பி. பட்நாயக் குரல்களில் ஜெயம் படப்பாடல்.

8:17 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் பிரேம்ஜி, அமரன், வடிவேல், ராகுல். படம் வேல்.

0: நேரம் 8:10 பத்து நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியில் நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடல் விஸ்வாசம் பட பாடல், சங்கர் மகாதேவன் குரலில் வருகிறது. நேர்களே,
1: தூக்கு தொரண அடாவடி, தூக்கு தொரண அளப்பற, தூக்கு தொரண தடாலடி, தூக்கு தொரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

நேரம் 8:14:43 திரைசி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைசி தரும் அடுத்த பாடல் கார்த்திக் குரலில் ரோஜா கூட்டம் பட பாடல்.

நேரம் 8 மணி 20 நிமிடம் 26 நொடியாகிறது. திரையசி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஷ் ராகவேந்திரா. படம் 7G ரெயின்போ காலனி.

நேரம் 8:26. 3 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம்னக்கு இது திரை இசை. திரை இசை தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் ஜீன்ஸ் படப்பாடல்.

நேரம் 8:33. 12 நொடியாகிறது. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹரிச்சரன் குரலில் அடுத்து திரையிசையில் ஒலிக்க வருகிறது கும்கி பட பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:42 58 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரையிசை. திரையிசையில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக, கோப்பட பாடல்.

8:49 ஆகிறது. இந்த இனிய நேரத்தில் திரையிசையினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். திரையிசை தரும் அடுத்த பாடல் இது உங்களுக்காக, விண்ணை தாண்டி வருவாய் படப்பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள், செய்தி சுருக்கம் தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தின் சனத்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சனந்த் வளர்ந்து வரும் உலகளாவிய செமிகண்டக்டர் மையமாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது ஒரு விக்சித் பாரத் திட்டத்தின் செயல் திட்டம் என்றும், மேக் இன் இந்தியா திட்டத்தின் இரண்டாம் படி என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ஜனநாயகம் மற்றும் தங்கள் மக்களின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்தோனேஷிய குடியரசின் அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இரு தலைவர்கள் மற்றும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யவுள்ளனர். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதி நல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய தத்துவம் மற்றும் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோர் நினைவு தினம் ஏனாமில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஒலித்த படத்தின் பெயர் பாண்டிநாட்டு தங்கம். ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:40 நொடியாகிறது. சங்கீத வானொலி தரும் அடுத்த பாடல், இது உங்களுக்காக கும்பகரை தங்கையா படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது சங்கீத வானிலை. 9:45:55 அடுத்த பாடல் இது உங்களுக்காக. சின்னவர் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக மலேசியவாசி

நேரம் 9:51, 13:00 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக. நேர்களை வசந்த கால பறவை படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹே. சங்கீத் கே அகில பாரதிய கார்யக்ரம் மே ஆஜ் ராத் பிரஸ்துத் ஹே கயால் காயன். கலாகார் ஹே பண்டித் அர்னோப் சட்டோபாத்யாய். கிரானா கரானா கே திகஜ் கலாகார் உஸ்தாத் அப்துல் கரீம் கான் ஓர் உஸ்தாத் வாஹித் கான் கா ஹாத் தாம் கர் ஜிஸ் சாங்கீதிக் விராசத் கி ஷுருவாத் ஹுயி தி உஸ்னே யுகோ கா சஃபர் தய் கியா ஓர் ஆஜ் இசே ஆகே படானே வாலே குணி கலாகாரோ மே பண்டித் அர்னோப் சட்டோபாத்யாய் கா நாம் படே அதப் சே லியா ஜாதா ஹே. कोलकाता के निकट स्थित उपनगर बोशीरहाट में जन्मे और संगीत के माहौल में पले बढ़े पंडित अर्णव चट्टोपाध्याय ने अपने पिता संगीताचार्य श्री अरुण कुमार चट्टोपाध्याय से महज 5 वर्ष की आयु में संगीत सीखना आरंभ किया। आगे चलकर आपने पंडित ए कानन, विदुषी मालविका कानन और उस्ताद मशकूर अली खां जैसे प्रख्यात कलाकार

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:05. நேர்களை இனி கேட்கலாம். நாளை முதன்மை அலைவரிசையில் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தினுடைய காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை விளியனூர் ஏ மணிவாசகர் குழுவினர் நாதஸ்வரம் வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தவில். 10:02 கேட்டாளி இணைக்கும் முகநூல் வெளி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பாட் கேட்கலாம். 12:50 புதினப்பக்கங்கள் புவைய சாருமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர்

நேரம் மகளிர் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்களுடைய தவில் ஆதித்தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். 4:00 வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்டா விமலா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5:00 கடித வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுமுனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி சேலியம்மேடு கவிஞர் வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதலீவு பகுதி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2020 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை இரவு 7:30 ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் அண்ட் ஆப்பிள் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:45 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும், 7:15 மற்றும் 12:40 மற்றும் 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 8:00 10:00 10:58 பின்னர் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.